தன்னை தமிழுக்கு காலமெல்லாம் மூணு படை, கற்புடைய மங்கையரின் காவலுக்கு நாலு படை, இதுவரைக்கும் இருப்பது எங்கள் முருகனுக்கு ஆறு படை, ஆறு படை, ஆறு படை. இன்று எங்கள் மருதமலை கோயில்

மருதமலைக்கு நீங்க வந்து பாருங்க, ஈசன் மகனோடு மனம் விட்டு பேசி பாருங்க, தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. சத்தியமா சொல்லுறேன், தீராத வினைகள் எல்லாம் தீந்து போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க, அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. மருதமலைக்கு நீங்க

போகுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை கேளுங்க. அது தீராவிட்டால் வந்து என்னை

நிறுத்துங்கள், என்னை காப்பாற்றிய அந்த மென்னுடலை குச்சிகளும் கட்டைகளும் குத்தி கொடுமைப்படுத்துவதை கண்டு என் மனம் பொறுக்காதையா. தயவு செய்து வாழை மட்டையை கொண்டு வாருங்கள்.

நேரம் 5:41 42 புலரும் பொழுது நிகழ்ச்சியில் தொடர்ந்து திருநீலகண்ட திரைப்படத்திற்காக எம் கே தியாகராஜ பாகவதர் பாடியுள்ள பாடல்

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: அம் நேரிலே 100.1 சென்னை வானொலியின் எஃப்எம் கோல்டு நிலையத்தில் நேரம் இப்பொழுது 6:11. நேயர்கள் இனி கேட்கலாம் தேனிசை பக்தி பாடல்களின் தொகுப்பு. பக்தி பாடல்கள் வழியாக இறைவனை வழிபடும் நேரம் இது. நிகழ்ச்சி அலங்கரிக்க முதலில் ஒலிக்கிறது கண்ணபுரம் செல்வன் டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன் பாடியுள்ள பாடல்

0: தேனிசை கேட்டீர்கள். இன்னும் சில நொடிகள் தொடர்வது சமஸ்கிருதத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
1: இயம் ஆகாஷவாணி. சம்பிரதி வார்த்தாஹ ஸ்ரூயந்தாம். பிரவாசக புனித திரிபாட்டி. அத வார்த்தாஹ. தசட்டனமிதம் மானவீய சஹாயேன சக திருத்தீயம் விமானயானம் காட்மாண்டுநகரம் பிரதி பிரஸ்திதம். ஆகஸ்மிக் ஜலாப்லாவனேன பிரபாவிதஸ்ய நேபாளதேசஸ்ய கிருதே பாரதம் மானவீய சஹாயம் பிரவர்த்திதமஸ்தி. விதேசமந்திரி டாக்டர் எஸ் ஜெயசங்கரஹ சாமாஜிகாந்தரஜாலியே பட்டலே ஏதத் சூசிதவான். மந்திரி அவதத் யத் சஹாயார்த்தம் போர்ட்டபிள் ஜெனரேட்டர் செட், டிக்னிட்டி கிட்ஸ், போஜ்ய பதார்த்தாஹ, ஜலசுத்திகரணாய ஔஷதயஶ்ச சந்தி. டாக்டர் ஜெயசங்கரஹ அவதத் யத் டனல உத்தார காரியார்த்தம் சிகித்சகானாம் பராசிகித்சகானாம் தலஸ்ய ச ஏகாதஶ சதஸ்யாஹ அபி சந்தி. சஹ நேபாளஸ்ய வர்த்தமான சஹாயோத்தார கார்யயோஹ ச பிரயத்னானாம் க்ருதே பாரதஸ்ய சமர்த்தனம் புனஹ ப்ரதிபாதிதவான். அத்தாந்தரே நேபாள திபத்தையோ விநாசகாரி ஆகஸ்மிக் ஜலாப்லாவனேன மிருதகானாம் சங்கியா சப்த பஞ்சாஷததிக பஞ்சசதம் யாவத் வர்தித்தா. பிராய சார்தைக சஹஸ்ரம் யாவத் ஜனாஹ அதுனாபி லுப்தாஹ சந்தி. உத்தாரதலானி நதி தீரேஷு ஜீவிதானாம் கிருதே பிரிதக் பிரிதக் நிவாசஸ்தானானி அதஹ பிரவஹிதானி ஷவானி ச அன்வேஷயந்தி. தட்சிண பசிம சீன தேசே ஏகதசாம்சோத்தர பஞ்ச தீவிரதாயுக்தஸ்ய பூகம்பஸ்யானந்தரம் அதிகாரிண அஷ்டசததோப்யதிகான் ஜனான் பிரபாவித மண்டலேப்ய நிஷ்காசயன் நூதனாஹ சஞ்சேதனாஹ ச தத்தவந்தஹ யேன இதோபி ஜலாப்லாவனஸ்ய ஆசங்கா வர்தித்தா. பாரதேன பிரமுகம் உத்தார காரியம் உபசமன காரியம் ச சமாரப்தம். விதேச மந்திராலய அவதத் யத் புதவாசரே ஆகஸ்மிக் ஜலாப்லாவன துர்கட்னாயாஹ அனந்தரம் விம்சத்யதிக த்ரிஷதம் யாவத் பாரதீயாஹ நாகரிகாஹ சம்பர்க்கஹீனாஹ சந்தி அதவா லுப்தாஹ சந்தி இதி கத்யதே. விதேச மந்திராலயஸ்ய பிரவக்தா ரணதீர் ஜெயசவாலஹ அவதத் யத் அன்ய ராஷ்ட்ரானாம் பாரதீய மூல நிவாசினஹ பிராயஹ சதம் யாவத் ஜனாஹ அபி சம்பர்க்க ரஹித ரூபேண ஏவ திஷ்டந்தி. ஹ்யஹ நவதில்லியாம் பிரசார மாத்யமான் சம்போதயன் ஸ்ரீ ஜாயசவாலஹ அவதத் யத் த்ரிஷுலி வன் ஜல வித்யுத் பரியோஜனாயாம் காரியம் குர்வந்தஹ த்ரிஷஷ்டி பாரதீயாஹ நாகரிகாஹ பிரபாவித க்ஷேத்ராத் ரக்ஷிதாஹ. ஸ்ரீ ஜாயசவாலஹ பிரசார மாத்யமைஹி சூசிதவான் யத் ஜலாப்லாவித க்ஷேத்ராத் காட்மாண்டு நகரம் பிராப்தவந்தஹ தமிழ்நாடு ராஜ்யாத் ஏகவிம்சதி பாரதீயாஹ நாகரிகாஹ ஹ்யஹ நவதில்லியாம் ஆகதவந்தஹ. விதேச மந்திரி டாக்டர் எஸ் ஜெயசங்கர நவதில்லியாம் நேபாள தேசாத் விமோச்சிதான் தமிழ்நாடு ராஜ்யஸ்ய ஏகவிம்சதி தீர்த்த யாத்ரிபிஹ சஹ மிலிதவான். பஷாத் பிரசார மாத்யமைஹ சஹ வார்த்தாலாபம் குர்வன் சஹ நேபாள சர்வகாரஸ்ய தஸ்ய சேனாயாஹ ச உத்தார பிரயாசானாம் கிருதே தன்யவாதம் பிரதத்தவான். பிரதானமந்திரி நரேந்திர மோடி அத்ய ஆரம்பிய த்விதிவசீய உஜ்பெகிஸ்தான தேசஸ்ய யாத்ராயாம் பவிஷ்யதி. பிரதானமந்திரி உஜ்பெகிஸ்தானஸ்ய ராஷ்டிரபதேஹ ஷவகத் மிர்ஜியோயேவ் இத்யஸ்யாமந்த்ரணே தாஷ்கந்த நகரம் கமிஷ்யதி. யாத்ராவதௌ பிரதானமந்திரி மோடி ராஷ்டிரபதினா மிர்ஜியோயேவ் இத்யனேன சஹ பிரதிநிதிமண்டலஸ்தரீயாம் வார்த்தாம் கரிஷ்யதி. அஸ்யாஹ வார்த்தாயாஹ உத்தேஷ்யம் த்வயோஹ தேசயோஹ ரணநீதிக சஹமதிம் இதோபி சுத்ரிஹீகரணம் அஸ்தி. உபராஷ்டிரபதி சி பி ராதாகிருஷ்ணன் வர்ய அத்தியாரபிய தமிழ்நாடு கர்நாடக கேரள லட்சதீப ராஜ்யான

0: आजित्य बुडापेस्ट ओपन कॉपर टूर इति उपाधिम अवाप्नोत इति वार्ताः।
1: நேரம் 7 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேர்களினி 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறியலாம். நேர்களே, இன்று காலை 7:15 திரையிசை, 7:30 ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 8:30 திரைக்கானம் கேட்டு ரசிக்கலாம். 9:00 அரங்கிசையில் ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு கேட்கலாம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 சுகமான ராகங்கள், 11:10 திரைக்கானம், 11:30 மல்லை புதண்டா தெலுங்கு நிகழ்ச்சியில் ரசகுளிகலு, 12:00 திரைகானம், 12:40 மெல்லிசை, 1:10 மகாபலி வைபவம் இசை பேருரை நிகழ்த்தியவர் தஞ்சாவூர் கமலாமூர்த்தி அவர்கள். பிற்பகல் 2:30 திரைகானம் கேட்கலாம். 3:00 மலையாள நிகழ்ச்சி, 4:10 தேநீர் நேரம், 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ், 4:25 ரோஸ்க சமாச்சார், 4:30 பரிகிரமா செய்தி தொகுப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும், 5:00 அரங்கிசையில் எஸ் ரகு, எஸ் ரவி ஆகியோரின் பாட்டு கேட்கலாம், பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், ஸ்ரீராம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம், 6:05 நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து திரை இசை, 6:30 இரவு, 11:10 மார்க்கெட் மந்த்ரா, 7:10 திரைகானம், 6:10 விசிலேஷன், 7:50 செய்தி கதம்பம், 8:10 என்னுயிர் கண்ணம்மா நாடகம் இடம்பெற கேட்கலாம். எழுதியவர் எம் ஆர் குருமூர்த்தி அவர்கள். நடிப்பு எஸ் ஆனந்தன், எஸ் எஸ் சுந்தரராஜன், எம் ஏ பிரகாஷ், கௌசல்யா, ஏ கே அபிராமி, எம் உமா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். 8:40 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய இளைஞர் ஈடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் இவையாவும் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். நேர்களை, இதுவரை 100.1 எஃப்எம் கோல்டில் இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தீர்கள்.
3: யார் அது? ஓ, செல்வி, வா வா வா வா, உன்னதான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன்.
4: இந்தா சௌமியா, என்னோட பிறந்த நாள் பரிசு.
3: அடடே, ரொம்ப நன்றிப்பா.
4: என்னன்னு பிரிச்சு பாரு சௌமியா.
3: ஓ, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு புத்தகம் வாசிக்கிற பழக்கம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகத்தை பரிசா கொடுத்துருக்கியே, ரொம்ப தேங்க்ஸ். புத்தக வாசிப்பு மூலமா நம்ம அறிவு திறன், கற்பனை திறன், சொல்வளம், நல்ல பண்புகள் இதெல்லாம் மேம்படுத்திக்க ஒரு துணையா இருக்குமே.
4: ஆமா சௌமியா, நம்ம நல்ல பண்புகளை வளர்த்துக்க புத்தக வாசிப்பு பழக்கம் ரொம்பவே அவசியம். ஒரு புத்தகம் ஒரு நல்ல நண்பனுக்கு சமம்னு சொல்லுவாங்க இல்லையா?
3: சரி செல்வி, இன்னைக்கே இந்த புத்தகத்தை படிச்சு முடிக்க முயற்சி செய்யறேன். புத்தக வாசிப்பை நேசிப்போம், வளம் பெறுவோம்.
5: குப்பைகளை அகற்றும் போதும் தேவை கவனம். நெகிழிகளை தவிர்ப்போம், குப்பைகளை முறையாக கையாளுவோம், தூய்மை பணியாளர்களுக்கு கை கொடுப்போம், சூழல் வளம் காப்போம். தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேர்களின் 100.1 FM கோல் வாங்கிக் கொண்டிருக்கும் திரை இசையில் அடுத்து நாம் கேட்கலாம் டியூட் திரைப்படத்திற்காக சாய் அபியங்கர், ஜனிதா காந்தி பாடியிருக்கும் பாடலை.

திரைசையில் அடுத்து மதராசி திரைப்படத்திற்காக ரவிஜி பாடியிருக்கும் பாடல்

0: நூறு புள்ளிவண்டு எஃப்எம் கோல்டில் சில நொடிகளில் தொடர்வது ஆஜ் சவேரே செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சல்.
1: சமாச்சார் சேவா பிரபாக் பிரஸ்துத் கர்த்தா ஹை கார்யக்ரம் ஆஜ் சவேரே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்லே 100.1 FM கோல்டல் 9 மணி வரை கேட்டு ரசிக்கலாம் திரை கானம். திரைகானத்தில் துவக்கமாக ஒலிக்கிறது கனா திரைப்படத்தில் அனிருத் ரவிச்சந்தர் பாடியிருக்கும் பாடல்.

0: மக்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நேர்களே, எஃப்எம் கோல்ட் வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து நாம் கேட்கலாம் ரஜினி முருகன் திரைப்படத்தில் ஜிதின்ராஜ் மகாலட்சுமி ஐயர் பாடியிருக்கும் பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முகத் தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நேரம் 8:44 நேர்கள் விரும்பி கேட்கும் சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டில் ஒலித்துக் கொண்டிருப்பது திரைக்கானம். நேர்களே, திரைக்கானத்தில் அடுத்து நாம் கேட்டு ரசிக்கலாம் பைரவா திரைப்படத்தில் ஹரிச்சரன் பாடியிருக்கும் பாடலை.

0: உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்கள எப்படி பாத்துப்பீங்க அப்படின்னு கேட்டா, என் கண்ண போல பாத்துப்பேன் அப்படின்னு சொல்வீங்க. ஆனா உங்க கண்களை நீங்க கவனமா பாத்துக்கிறீங்களா? இப்ப இருக்கிற டெக்னாலஜி காலத்துல முக்கியமா சின்ன குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வர அதிக அளவுல செல்போன், கம்ப்யூட்டர் அப்படின்னு அவங்களுடைய நேரத்தை செலவிடுறாங்க. இதனால அவங்களுடைய பார்வை மங்குறது, தலைவலி, கண் தசைகள்ல அழுத்தம், கண்கள் வறண்டு போறதுன்னு நிறைய பிரச்சனைகள் உருவாகுது. இது போன்ற பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கு செல்போன், கம்ப்யூட்டர் பயன்பாட குறைச்சுக்கிறது மட்டும் இல்லாம, கண்களுக்கு 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ரெஸ்ட் கொடுத்து அதற்கான எக்ஸசைஸ் செய்யறது மூலமா நம்மளுடைய கண்களை பாதுகாப்பா பாத்துக்க முடியும். இனிமே உங்களுக்கு பிடிச்சவங்களை மட்டும் இல்ல, உங்களுடைய கண்களையும் பாதுகாப்பா பாத்துக்கோங்க.
1: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் நிறைவாக இடம்பெறவிருப்பது வாகை சூடவா திரைப்படத்தில் சின்மயி பாடியிருக்கும் இந்த இனிய பாடல்.

0: அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு சில நொடிகளில்.
1: நேரம் 9 மணி. அரங்கிசை ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டிடம் பெற கேட்கலாம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். ஞானானந்தமயம் என தொடங்கும் ஸ்லோகம், தொடர்ந்து சுகுணமுலே தியாகராஜர் கீர்த்தனை, ராகம் சக்கரவாகம், ரூபகதாளம்.

ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லை ஏ பாலாஜி அவர்கள் மிருதங்கம். பங்கஜ லோச்சன ஸ்வாதி திருநாள் கிருதி, கல்யாணி ராகம், மிஸ்ர சாப்புதாளம்.

நிறைவாக நமாமி தூதம் ராமஸ்ய என தொடங்கும் ஸ்லோகம் தொடர்ந்து சுவாமி முக்கிய பிராணா புரந்தரதாசர் தேவர்நாமா யதுகுல காம்போஜிராகம் ஆதிதாளம்.

இதுவரை அரங்கிசையில் ஐஸ்வர்யா சங்கர் அவர்களின் பாட்டு கேட்டோம். கல்பனா கிஷோர் அவர்கள் வயலின், நெல்லையே பாலாஜி அவர்கள் மிருதங்கம்.

நேர்களே, 100.1 FM கோல்டில் இன்று பிற்பகல் 1:10 மகாபலி வைபவம் இசைப்பேருரை நிகழ்த்தியவர் தஞ்சாவூர் கமலாமூர்த்தி அவர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை FM கோல்டு.
1: நேர்களே, 100.1 FM கோல்டில் இனி நாம் கேட்டு ரசிக்கலாம் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஒலிக்கிறது நாயகன் திரைப்படத்தில் மனோஜ் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி DD நேஷனல், DD பாரதி, DD கிசான், DD இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: நீங்களே நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சுகமான ராகங்கள் நிகழ்ச்சிக்கு அடுத்து ஒலிக்கிறது பருவராகம் திரைப்படத்தில் SP பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 10:46. நேர்கள் விரும்பி கேட்கும் சென்னை வானொலியின் 100.1 FM கோல்டில் ஒலித்துக் கொண்டிருப்பது சுகமான ராகங்கள் நிகழ்ச்சி. நேர்களை, சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் தர்மத்தின் தலைவன் திரைப்படத்தில் SP பாலசுப்ரமணியம் P சுசீலா பாடிய பாடலை கேட்டு ரசிக்கலாம்.

நிகழ்ச்சியில் நாம் அடுத்து கேட்டு ரசிக்கலாம் என் ஜீவன் பாடது திரைப்படத்தில் லதா மங்கேஷ்கர் பாடியிருக்கும் இந்த இனிய பாடலை.

நேகலே ஒழித்து கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்த இடம் பெறுகிறது அவள் வருவாளா திரைப்படத்தில் உன்னிகிருஷ்ணன் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

0: சேர்ந்து வசிக்க.
1: ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போடவா பெண்கள் அடிக்க.
2: அடுத்து நட்புக்காக திரைப்படத்தில் ஹரிணி பாடியிருக்கும் பாடல்.

நிலை எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் நிறைவாக ஒலிக்கிறது மின்சார கனவு திரைப்படத்தில் எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியிருக்கும் பாடல்.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம்.
1: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
0: குரல் அமுதம் கேட்கலாம்.

0: கொளின்
1: சூதாட்ட கூட்டத்தில் சேர்ந்தால் உடை, செல்வம், உணவு, புகழ், கல்வி, பயன் ஆகிய ஐந்தும் தொலைந்து போகும். குறள் எண் 939, அதிகாரம் சூது.
0: உடை, செல்வம், ஊ, ஒளி, கல்வி என்று ஐந்தும் அடையாவா மாயம் கொளின்.
1: சூதாட்ட கூட்டத்தில் சேர்ந்தால் உடை, செல்வம், உணவு, புகழ், கல்வி, பயன் ஆகிய ஐந்தும் தொலைந்து போகும். குறள் எண் 939, அதிகாரம் சூது.

நிகழ்ச்சி நிலை தொடர்ந்து திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். 12:40 மெல்லிசை, பிற்பகல் 1:10 மகாபலி வைபவம். இசை பேருரை நிகழ்த்தியவர் தஞ்சாவூர் கமலா மூர்த்தி அவர்கள். பிற்பகல் 2:30 திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். 3:00 மலையாள நிகழ்ச்சி. 4:10 தேனி நேரம். 4:20 எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ். 4:25 ரோஸ்கர் சமாச்சார. 4:30 பரிக்கிரமா செய்தி தொகுப்பு. டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 5:00 அரங்கிசையில் எஸ் ரகு, எஸ் ரவி ஆகியோரின் பாட்டு கேட்கலாம். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், ஸ்ரீராம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். 6:05 நிகழ்ச்சி நிரல், தொடர்ந்து திரை இசை கேட்கலாம். 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 திரைகானம். 7:50 செய்தி கதம்பம். 8:10 என்னுயிர் கண்ணம்மா நாடகம் இடம்பெற கேட்கலாம். எழுதியவர்

எம் ஆர் குருமூர்த்தி அவர்கள். இந்நாடகத்தில் நடித்துள்ளவர்கள் எஸ் ஆனந்தன், எஸ் எஸ் சுந்தரராஜன், எம் ஏ பிரகாஷ், கௌசல்யா, ஏ கே அபிராமி, எம் உமா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன் ஆகியோர். 8:40 திரைகாணம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 தேசிய இளைஞர் ஈடு, 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ், 10:30 வெஸ்டர்ன் மியூசிக், 11:40 திரைகாணம் கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ந்தவரின் நிகழ்ச்சிகளில் 100.1 FM கோல்டில் இனி இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய விவரம் அறிந்தீர்கள்.

நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.

நேகலின் 100.1 எஃப்எம் கோல்டில் திரைகானம் கேட்டு ரசிக்கலாம். துவக்கமாக ஒலிக்கிறது குழந்தையும் தெய்வமும் திரைப்படத்தில் எம் எஸ் விஸ்வநாதன் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

0: பொய்யே பொய்யே.
1: நேர்களை ஒழித்துக் கொண்டிருக்கும் திரைகாணத்தில் அடுத்து நாம் கேட்கலாம் பி சுசிலா பாடியிருக்கும் பாடலை. இந்த பாடல் இடம்பெற்ற படம் தாயை காத்த தனையன்.

திரைகானத்தில் நிறைவாக ஒலிக்கவிருப்பது செல்வம் திரைப்படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன், பி சுசீலா இணைந்து பாடிய பாடல்.

வார்த்தையில் வடித்து சொல்ல எண்ணம் ஒன்றா இரண்டா எடுத்து சொல்ல உள்ள உணர்ச்சியை வார்த்தையில்.

மெல்லிசையில் அடுத்து இடம்பெறும் சந்திரபோஸ் இசையமைத்த பாடலை இயற்றியவர் முகமது ஜாக்கரியா. பாடல் ஒலிக்கிறது மலேசியா வாசுதேவன் குரலில்.

0: மருதாயகம் அன்பு மலரும் பாரதம் நமது தாயகம்.
1: அடுத்த இடம்பெறும் காமகோடியன் இயற்றிய பாடலுக்கு இசையமைத்துள்ளவர் எல் வைத்தியநாதன், பாடலை பாடியுள்ளவர் வாணி ஜெயராமன்.

மெல்லிசையில் நிறைவாக ஒலிக்கிறது ஜெயஸ்ரீ ஜெகன் பாடியிருக்கும் பாடல். பாடலை இயற்றியவர் காதல் மதி. பாடலுக்கு இசை ஜெயஸ்ரீ ஜெகன்.

0: 26 in Belgium and the Netherlands. India defeated world number 5, Germany 3-1 in Amstelveen on Thursday. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி சென்னை வானொலி 100.1 FM கோல்டல் மகாபலி வைபவம் இசைப்பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியுள்ளவர் தஞ்சாவூர் கமலாமூர்த்தி அவர்கள்.

ஸ்ரீயபதியான ஸ்ரீமன் நாராயணன் பக்தர்களை ரட்சிப்பதற்கும் தர்மத்தை காப்பதற்கும் அநேக அவதாரங்கள் பண்ணினார். தசாவதாரம்னு சுப்பிரசித்தமான அவதாரங்களை பண்ணினார். அதுல பகவான் வாமனமூர்த்தியாக வந்து அவதாரம் பண்ணினார். இந்த வாமனாவதாரம்ங்கிற வரலாறு ரொம்ப ஒரு ஆச்சரியம், ஆனந்தம், ஸ்ரவண பலன் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு உத்தமமான சரித்திரம். இத வாமன வைபவம்னு சொல்லாதே, மகாபலி வைபவம்னு இத போஜ மகாராஜா சம்புன்னு ஒரு வரலாறு எழுதின. அந்த போஜ சம்புல

மாவசேஷித மகாபலி வைபவாய, மகாபலி வைபவாய. மகாபலியினுடைய வைபவம் தான் இதுல பெருமேல முதல்ல நிக்கிறது. இதுல வாமனருடைய சாமர்த்தியத்தை சொல்ல முடியுமா, மகாபலியினுடைய உறுதிப்பாட்டை சொல்ல முடியுமானா, ஒன்னு கொன்னு போட்டி போட்டுண்டு. பகவான் துஷ்ட நிகிரகம்னு ஒண்ணும், இந்த அவதாரங்கள்ல அவர் வந்து அநேக அசுரால வதம் பண்ணியிருக்க, ஹிரண்யகசிபுவே வதம் பண்ணியிருக்க, ராவணாதிகளை வதம் பண்ணியிருக்க, கம்சாதிகளையும் வதம் பண்ணியிருக்க. ஆனா இந்த வாமன அவதாரத்துல வதம் பண்ணல, அனுக்கிரகம் பண்ணியிருக்காரே தவிர இதுல நிகிரகமே இல்லை. அனுக்கிரக பூர்ணமான ஒரு சரித்திரம். அந்த அனுக்கிரகத்துக்கு பாத்திரமானவன் பரம வைபவசாலி இல்லையா, அதனால மகாபலி வைபவம். மகாபலிக்கு இப்படி ஒரு பரம பாக்யம், பாக்யவந்தனுக்கெல்லாம் தலைவனாக விளங்கினவன் மகாபலி சக்கரவர்த்தி. அப்பேற்பட்ட மகாபலியினுடைய வைபவமானது கம்பராமாயணத்திலேயே அசாத்தியமா சொல்லப்பட்டிருக்கு. இந்த வாமனாவதார ஒரு விசேஷத்தை, இந்த பிரதேசத்துலதான் நான் வசிக்கிறேன்னா இதுக்கு என்ன காரணம் தெரியுமா, இங்கு பகவான் வாமனனாக வந்து அவதாரம் பண்ணின இடம்னு சொல்லி ராமனான பகவான் இடத்துலயே இந்த கதையை சொல்ற அவர் ஆரம்பிக்கிறார். விஸ்வாமித்திரர், அப்பா இந்த இடம் இருக்கே, இந்த இடத்துலதான் கஷ்யப முனிவர் தபஸ் பண்ணின இடம். கஷ்யபருக்கு ரெண்டு பத்தினிகள், திதி அதித்தின்னு ரெண்டு பத்தினிகள், ரெண்டு பேருக்கும் யதேஷ்டமான குழந்தைகள். திதி சுத்தாள்லாம் அசுரால், அதித்தி வர்க்கங்கள்லாம் அவ குழந்தைகள்லாம் சாதுக்கள், அவெல்லாம் தேவர்கள், இந்திராதி தேவர்கள். திதி புத்திராள்லாம் அசுராளா இருக்கா, அதித்தி புத்திராள்லாம் இந்திராதி தேவர்கள், தேவதா வம்சத்தை விருத்தி பண்ணிவிட்டாங்க அம்மா. இதுல என்ன ஒரு விசேஷம்னா, அந்த திதி புத்திராள்னு சொல்லக்கூடிய அசுரால் தான் இந்திரன் இடத்துல ரொம்ப கலேபரம் பண்ணி இந்த இந்திர பதவியை சுவீகரணம் பண்ணிக்கிறது, அதுகளை எல்லாம் பரதேசி மாதிரி ஓட்டி விட்டு விடுறது, இல்லாத கஷ்டங்களை எல்லாம் ஒண்ணு பண்ணிட்டு சாதுகளுக்கு எல்லாம் ரொம்ப ஹிம்சையை பண்ணிட்டு. இது மாதிரி இந்திரன் ஏதாவது அசுர சாம்ராஜ்யத்துல போய் சண்டை கண்டை போட்டு இந்த ராஜ்யத்தை பெற்றிருக்காரான்னு கேட்டா ஒன்னும் வரலாறு இல்லை. அசுராளுக்குத்தான் அந்த வேகம் ஜாஸ்தி. அப்பேற்பட்ட அசுர வம்சத்திலே ஹிரண்ய கசிபுனுடையதான மகா புண்ணியத்தினாலே பரம பாகவதோக்தமனான பிரகலாத சுவாமிகள் அவதாரம் பண்ணினான். பிரகலாத சுவாமியினுடையதான ஒரு சிறந்த பக்திக்கு பகவான் குழந்தை

தன்னுடைய சிறிய விரலை நீட்டி காட்டி இந்த இடத்துல பகவான் இருக்கான்னு சொன்னா இருப்பன் இருந்தே ஆகணும், அப்படி ஒரு சங்கல்பம் பகவானுக்கு. அப்படி பிரகலாத சுவாமிக்கு வரதமூர்த்தியாக இருந்து அனுகிரகம் பண்ற காலத்துல பிரகலாத சுவாமியை உத்தேசி இனிமே இப்பேற்பட்ட பரம பாகவதனான உன் பொருட்டு உன் வம்சாதிகள் வரக்கூடியதான கீழ்கிளிகள் யாரையும் நான் கொல்ல மாட்டேன்னு வாக்கு கொடுத்துருக்காரு. அந்த வம்சத்துல விரோசனனுடைய பிள்ளை மகாபலி. மகாபலி ரொம்ப உத்தமமானவர். பிரகலாத சுவாமியினுடைய பேருங்கிற காரணத்தினாலையும் பகவத அனுகிரகம் பெற்ற வம்சம் என்ற ஒரு பெருமையினாலையும் அவனுக்கு துஷ்ட காரியங்களே செய், அசுரனாக இருந்தும் கூட அவனிடத்திலே சகல ஐஸ்வர்யம் இருக்கு, நல்ல மனசு இருக்கு, சாதுக்களிடத்திலே ரொம்ப பக்தி இருக்கு, பெரியோர்களுக்கு ரொம்ப மதிப்பு கொடுக்கறான். தேவேந்திரனே ஒரு சமயம் கேட்டீங்கன்னா பார்க்கடலை கடைஞ்சி அமிர்தம் உண்ணும் பொழுது அசுரால் கையில சிக்கிந்து அதை சாகசமா பெருமாள் வாங்கி தேவர்களுக்கே விநியோகம் பண்ணி இவா சாப்பிட்டுட்டா இவா பலங்கள்லாம் பெருகி இருந்தான். அப்போ இந்த அசுர கூட்டங்களை எல்லாம் பலி சக்கரவர்த்தி உள்பட எல்லாரையும் ஹதம் பண்ணிவிட்டாவா. யுத்தத்துக்கு இவா எல்லாம் போற காலத்துல அசுராலை எல்லாம் கொன்னு குவிச்சுட்டாவா. சுக்கராச்சாரியால் அசுர குரு அவருடையதான கருணையினாலே அவருடைய ஒரு அனுகிரகத்தினாலே பலி சக்கரவர்த்தியிலிருந்து சகலமான வாளையும் பிழைக்க செய்துட்ட. அது இந்திரன் கேட்ட பிரகஸ்பதியின் இடத்துல, இப்பளவு ஆகி இத்தனை பேரையும் இல்லேன்னு பண்ணினேமே, இதுல மீண்டும் பிழைத்து இன்னைக்கு மகா பராக்கிரமசாலியாக பரமவீரனாக பலி இருக்கானே பலி சக்கரவர்த்தி, இதுக்கு என்ன காரணம்னு கேட்ட. ஆச்சாரியனுடைய அனுகிரகத்தினாலையும் மகாத்மாக்களுடையதான ஆசீர்வாதத்தினாலையும் இவ்வளவு பலத்தையும் இவ்வளவு ஐஸ்வர்யத்தையும் இவ்வளவு பெருமையையும் பேரும் புகழும் பெற்றிருக்குன்னு. இந்த ஆச்சாரிய பக்திங்கிறதுக்கு எவ்வளவு விசேஷம் இருக்குங்கிறத ரொம்ப அழுத்தமா சொன்னாராம். மகான்களுடையதான சாதுக்கள் எடுத்து அவளுக்கு ரொம்ப ஹிதபுருஷனாக இருந்தான். அந்த அனுகிரகங்கள்லாம் சேர்ந்து இன்னைக்கு இவ்வளவு பெருமையோட இருந்துருக்காங்க அப்படின்னு. இத்தனைக்கும் யுத்தம்னு கிளம்பினான்னா மகாபலியே ஜெயிக்க முடியாது. அப்படி இருந்த போதிலும் அவன் அந்த ஆசைகளோடு கூட எங்கேயும் விரட்டி அடிச்சுட்டு போறது கிடையாது. அதனால்தான் சொன்னார் ஆனால்

இவனுக்கு இந்த பிரதேசத்தை அடையணும்னு ஆசை இல்லை. இருந்தாலும் சுக்கராச்சாரியார் விருணை இல்லை. இவன் நல்ல பராக்கிரமத்தோடும் பெரும் புகழுமா இருக்கான். எப்பொழுதுமே ஆச்சாரிய புருஷாளுக்கெல்லாம் தன்னுடைய சிஷ்யால் ரொம்ப இன்னும் மேல மேல பெருமையா இருக்கணும், பூமண்டலாதிபதியா இருக்கணும், அகண்டத்துக்கெல்லாம் அதிபதியா இருக்கணும்னு ஆச்சாரியன் ஆசைப்படும். ஆச்சாரியால் ஆசைப்பட்டா அது நடக்கும். குருநாதனுடைய மனசுல அந்த சங்கல்பம் வந்துடுதுனா அந்த சிஷ்யால உயர்த்தி விடுவார். ஒரு சமயம் இந்திரன் கொஞ்சம் பிரகஸ்பதி நடத்துல குரு வார்த்தையே உல்லங்கனம் பண்ணியிருக்க, குருனுடைய வார்த்தையே கொஞ்சம் ஒரு மீறும்படியான நேரம், இந்த மாதிரி சமயங்கள்ல எல்லாம் நின்று நான் சொல்றேன் நீ கேளுன்னு பிடிவாதம் பண்ணிட்டு இருக்க மாட்டான் மகான்கள். இவன் கண்ணுல இப்ப பட்டா இவன் சரிப்பட்டு வரமாட்டான்னு மறைஞ்சுட்டார். அவர் மறைஞ்ச உடனே சுக்கராச்சாரியாளுக்கு தெரிஞ்சு போச்சு. உடனே மகாபலியை கூட்டு, டேய் குருவனிடத்துல இப்ப அபச்சாரப்பட்டு இருக்கான், இந்த சமயத்திலே பிரகஸ்பதி அங்க இல்ல, குருவருள் இல்லாதவனா இருக்கான், இப்ப நீ போனீனா இந்திர பதவிய ஸ்வீகரணம் பண்ணி பிள்ளான்னு இவர் சொல்லி கொடுக்குற. நல்ல சமயம் பா, இப்ப போ. ஆச்சாரிய வார்த்தையை மீறாமல் அசுர கணங்களோடு மகாபலி புறப்பட்டு போன உடனே மகாபலி பராம் சைன்யங்களோடு அசுர கணங்களோடுன்னு கேள்விப்பட்ட உடனே தேவர்கள் எல்லாம் அதாவது திக்காலுக்கு திக்கால் விழுந்தடிச்சு ஓடி ஒளிய ஆரம்பிச்சு கொடுத்து. இந்திரன் உள்பட எல்லாம் பயந்துண்டு நடுங்கிண்டு ஓட ஆரம்பிச்சு கொடுத்து. ஓடி இங்கே போய் ஒளிஞ்சுக்கலாம், அவன் கண்ணுல படாத இடமான் அந்த மாதிரி ஒளிஞ்சுண்டு எத்தனை நாளைக்கு வெளியில வராதற்கு முடியும், சிரமம் தானே, கஷ்டப்படுறது. மகாபலி இப்போ இந்திர சாம்ராஜ்யத்துக்கு இவர் தான் அதிகாரி ஆயிட்டார். அப்போ தேவர்களுடைய மாதாவான ஆதித்தி அம்மாள் ரொம்ப வருத்தப்பட்டான். தாயார்னா குழந்தைகள் கஷ்டப்படுறா, ஒரு சுதந்திரமா வெளியில வர முடியல, சுகபுருஷாளா இருந்தவா இன்னைக்கு கஷ்டப்படுறாளே அங்கேயும் இங்கேயும் ஒளிஞ்சு ஒளிஞ்சுண்டு அப்படின்னு அந்த அம்மாவுக்கு ரொம்ப வருத்தம்.

கஷ்யபுரத்துல வந்தா தன் பத்தியனிடத்துல வந்து நமஸ்காரத்தை பண்ணி இப்படி நம்ம குழந்தைகள் இவ்வளவு கஷ்டப்படுறாளே, நீ என்ன பண்றது, இந்த குழந்தைகள் கஷ்டம் நிவர்த்தி ஆகணுமே, நீங்க தான் இதுக்கு மார்க்கம் சொல்லணும். அவர் சொல்லிவிட்டார், இதெல்லாம் சண்டை கிண்ட போட்டுக்கிட்டு ஜெயிச்சு கீச்சு எல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடிய காரியம் இல்லை, எதிர்த்துட்டு போய் ஒன்றும் பண்றதுக்கு இல்லை, எல்லா எவ்வளவுதான் உடல் பலம் இருந்தாலும் ஆயுத பலம் இருந்தாலும் நடக்காது. பகவானுடைய கிருபை ஒண்ணுனாலதான் நம்முடைய கஷ்டங்களை போக்கிக் கொள்ள முடியும் என்று சொல்லி இந்த அம்மாவுனுடைய பிரார்த்தனையினாலே அவர் ஒரு உபாயம் சொன்னார். பயோபிரதம்னு ஒண்ணு இருக்கு, பயோநிதியில் படுத்து உறங்குகின்றானே பார்க்கடலில், அந்த பகவானை உத்தேசிச்ச இரவு ஒரு விரதம் 12 நாட்கள் நல்ல சுத்தமான கோட்சீரத்திலேயே அன்னத்தை தயார் பண்ணி அதனால ஹவுஸ் தயார் பண்ணி அதை வந்து அக்னியில ஹோமம் பண்றது பயோபிரதம். 12 நாள் ரொம்ப நியமத்தோட இருந்து அந்த விரதத்தை செய்யணும். அதை நீ செய்யுமா உனக்கு பகவான் அனுகிரகம் கிடைக்கும்னு விட்ட. அதே பிரகாரம் இந்த அம்மா அதிதி அம்மா பயோபிரதம் இருந்தா அப்படி 12வது நாள் பகவான் பிரத்யட்சமாயிட்டார். மா என்ன வேணும் உங்களுக்கு? இந்த அம்மா சொன்னா, பகவானே தேவர்கள் இந்திரன் இவெல்லாம் இப்படி கஷ்டப்படுறாளே, இந்த பலியினுடைய மகாபலியினுடைய ஒரு கர்ப்பமும் அவனுடைய ராஜ்யத்தை எடுத்துருந்து இப்படி கஷ்டப்படுத்தினுக்கா, என் குழந்தையெல்லாம் சௌக்கியமா இருக்கணுமே, அவாவா அவாவாள் கூட இடத்த அடைஞ்சா போறோம், அடுத்தவனுடைய ராஜ்யத்துக்கு ஆசைப்படலை, இவாளுக்குனுடைய பிரதேசம் இவாளுக்கு கிடைச்சா போருமே இருக்கு, நீங்கள் தான் ஏதாவது அனுகிரகம் பண்ணணும், வேற வழியே கிடையாதுன்னா. உடனே சுவாமி மற்ற இடங்கள்ல வாக்கு கொடுத்த மாதிரி நான் இப்பவே போய் இந்த மகாபலியை கொண்டுட்டு உன் பிள்ளைக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்குறேன்னு சொல்லலை, யோசிப்போம்னார். யோசிச்சு பாக்குறேம்மா. சரி, அதுக்கு நான் உங்களுக்கு பிள்ளையா வரேன், அனுகிரகம் பண்ணிவிட்டேன், இனிமே இவர் போய் சாதுர்யமானா எத்தனையோ லீலைகள் பண்ண வேண்டியிருக்கு இதுல. ஆகவே இந்த பயோ விரதம் என்றதான உத்தம விரதத்தினாலே பரந்தாவனான ஸ்ரீ ஹரி பரம சந்தோஷப்பட்டு அதித்திக்கு பிள்ளையா பிறக்கிறார். பிறக்கிறச்சிய குறுகிய வடிவத்தோட பிறக்கிறார். அதித்தி புத்திரனாய் அவதரித்தார் ஸ்ரீஹரி, அதித்தி புத்திரனாய் அவதரி.

சிரவண துவாதசியில சிரவண மங்கள தாயகனான பகவான் ஆதித்தி புத்திரனாய் வந்து அவதாரம் பண்ணினா சின்ன குழந்தை. சமஸ்த தேவர்களும் ரிஷி மண்டலங்களும் எல்லையில்லாத பரமானந்தத்தை அடைஞ்சா. இவர் அவதாரம் பண்ணின பிரதேசம் சித்தாசிரமம். அங்கதான் காசியபர் தபஸ் பண்ணினாடும். அந்த மாபெரும் தபஸின் பயனாகவும் இந்த அம்மாளுடையதான நியம விரதங்கள்னாலையும் பரந்தாமனான பார்க்கடலில் பைய துயின்ற பரமன் இங்க சின்னஞ்சிறு குழந்தையாக வந்து தோன்றினார். இந்த குழந்தைய ஆச்சரியத்தோட அங்க சூழ்ந்து எல்லோரும் பார்த்து ஆனந்த பரவசாலா இருக்கும் போது பரம சுறுசுறுப்பா இருக்கு அந்த குழந்தை. டபாபு குப்புறத்தி சென்றது டக்குன்னு அப்படி ரெண்டு முட்டியை ஊனித்து அடுத்தாபல பார்த்தா பிரம்மச்சாரியா நிக்கிறது. அந்த கஷ்யப புத்திரனாய் அதிதி மைந்தனாய் தோன்றிய பகவான் 5 வயசுடையதான பிரம்மச்சாரியா ஒரு பாலகனா குழந்தையா நிக்கிறான். பரம தேஜஸ்வியா பிரம்மானந்த மூர்த்தியா நிக்கிறாராம். அப்போ தாயாருக்கு எந்த இடத்துலயும் எல்லாரும் எதையும் ஒழிக்கலாம் மறைக்கலாம், தாயார்கிட்ட மாத்திரம் உண்மையுடையவனா இருக்கணும். ஏன்னா தாய் உள்ளம் இருக்கே அதுக்கு பொய்யே தெரியாது, வஞ்சகமே தெரியாது, குழந்தைகளை ஏமாத்த தெரியாது. ஆகவே தாயினிடத்துல வந்திருக்கின்றவன் யார் என்பதை காட்டவே தன்னுடையதான ஸ்வஸ்வரூபத்தை கொஞ்சம்

ஒரு இமைக்கும் நேரம் காட்ட பகவான் தான்கிறத காமிக்கிறான். அடுத்த கணத்தில் 5 வயது குழந்தையாக நிற்கின்ற இந்த புத்திரனை கண்டவுடனே காசிபரும் அதிதியும் எல்லையில்லாத சந்தோஷத்தோடு கூட அப்படி தோன்றிய குழந்தைய அப்படி பார்த்தாராம். நீ சொல்றச்சே கம்பர் இதுல ரொம்ப சுவாரஸ்யமா ஒரு பாட்டை சொல்றார். எப்பேற்பட்டவன் இவன், பூமியெல்லாம் நிறைந்து எங்கும் நிறைந்து இருக்கக்கூடியதான விஸ்வரூபதாரி இல்லையா, விஸ்வம் எல்லாம் நிறைஞ்சிருக்கிறோம், இத்தினூண்டு குழந்தையா வந்திருக்கார். காலம் அறிந்தவர் அல்லவா காசிபர், ஆகவே காலம்னு நீ சொன்னார் காசிபர்.

நீலமேக சியாமலன். இப்பேற்பட்ட ஒரு பகவான் வந்தி ஒரு ஆலமர் வித்தின் அருங்குரல் ஆனார். ஆல விருட்சம் எவ்வளவு பெரிய மரம், அதுல காய்ச்சிருக்கிற காய்கள் நீங்க ஆலங்காய் பார்த்திருக்கலாம், எல்லாம் சுண்டைக்காய் சுண்டைக்காயா இருக்கும். அதுக்குள்ள அநேக விதைகள் இருக்கும். அந்த வித்துக்களுக்கு வீரியம் ஜாஸ்தி. அந்த ஆல மரத்தினுடைய அந்த பழத்தை இந்த காக்கை எல்லாம் சாப்பிடும். சாப்பிட்டுட்டு ஆலங்களையில உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த செவந்த பழத்தை ஆலம் பழத்தை சாப்பிடுறது. சாப்பிட்டுட்டு இப்படி பறந்து இன்னொருத்தில மாடியில போய் உட்காரும், மேல் வலையில போய் உட்காரும். அங்க உட்கார்ந்து விருஷ்டிக்கும். விருஷ்டிச்ச உடனே இந்த இது சாப்பிட்டு இருக்கிற அந்த ஆல மரத்தினுடைய பழம் இருக்க அது இது முழுங்கிருக்கு. அது உள்ள போய் ஜெரிக்கல, அது வீணா போகல, அது கருக்கல. ஏன்னா அது வீரியம் அசாத்தியமா இருக்கிறதுனால ஒண்ணுக்கும் அசையாது. அது அது அப்படியே விட்டுச்ச உடனே அந்த கட்டடத்துல இடுக்கல விழருது. ஒரு 15 நாள் கழிச்சு பார்த்தா அங்க ஒரு ஆலங்கன் உண்டாருது. பத்தியல அதாவது நாம ஏதோ சுலபமா சொல்லிவிடுறோமே தவிர ஆலமர் வீத்தியம், இந்த ஆலமரத்தினுடைய வளத்துல இருக்கிற விரை இருக்கே அது போல அருங்குரல் அத்துணுண்டு குழந்தையா இருக்கான சுவாமி. அந்த ஒரு இமைக்கின்ற நேரம் தன்னுடையதான அற்புத வடிவை காட்டினார் இல்லையா. அப்போ அதிதியும் கஷ்யபரும் கரங்கூப்பி இந்த தெய்வ குழந்தையை பகவானே ரெண்டு பேரும் ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சா. அனந்தமா ஸ்தோத்திரம் பண்ணினா, ஜேஷ்டமா வாயார வாக்கு வாய் இருக்குன்னா நிறைய வாழ்த்தணும், பகவான நிறைய ஸ்தோத்திரம் பண்ணணும். அவரை ஸ்தோத்திரம் பண்ண பண்ண பண்ண நாவிற்கு சுத்தம் வரும், சிரவணம் பண்ணின காதிற்கு சுத்தம் வரும், பார்த்த கண்களுக்கு சுத்தம் வரும், உடலுக்கு தூய்மை ஏற்படும். அப்படி நாவினால் பாடி தூயோமாய் வந்து நாம் தூ மலர் தூவி தொழுது, வாயினால் பாடினா வாய் பாடாது, நாக்குலேருந்து தான் ஒலி வர்றது. வாயினால் பாடி வாய் அதுக்கு உபகாரம் பண்றது இல்லையா. அப்படி அந்த பகவானை பார்த்த உடனே அப்படி வாழ்த்த ஆரம்பித்தவர்கள், ஸ்தோத்திரம் செய்ய ஆரம்பித்தவர்கள் தங்குணாத மகிழ்ச்சியோடு கூட சித்தர்

கிருஷ்ணம் கேசவம். கிருஷ்ணான்னா ஒரு ஆனந்தம். இது மாதிரி இந்த அவதாரத்துல வாமனன் ஒரு சின்ன குழந்தையை பார்த்தா நமக்கு ரொம்ப பிரம்மானந்தம் ஏற்படும். அந்த சந்தோஷத்துல மத்ய கூர்மாதி தச மகிமாவதாரா, எத்தனையோ அவதாரங்கள் மிக மகிமை மிக செய்த அருளியவன் நீ. அதனால அதி சுந்தரமானவனே. சியாம சுந்தரம்னா பகவான் தான் அவ்வளவு லட்சணம். அந்த உடலுக்கும் அந்த வடிவுக்கும் பொருந்திய அந்த அழகோடு அந்த குழந்தை எல்லோருடைய மனசையும் தன்பால் ஈர்த்த வண்ணம் இந்த குழந்தைய பார்த்தவா நின்று திரும்பல, இமைகளை விரித்தவா மறுபடி மூடல, அப்படி பார்த்துருக்காளாம், அப்படி நிற்கிறானாம் வாமனமூர்த்தியான சாட்சாத்து பகவான். அதிதி புத்திரனா எதிரே நின்று அனைவருக்கும் இந்த வடிவழக காட்டி எல்லோரையும் மயங்க செய்து கொண்டிருக்கின்றானாம். அந்த குழந்தைய 5 வயசுல இருக்கு. இவர் ரொம்ப பரம வைதிகராஜே காசியவர். இந்த 5வது வயசுல குழந்தைக்கு உபநயனம் பண்ணி பண்ணும்னு வாமனமூர்த்தியான பகவானுக்கு உபநயனம் பண்ணியிருக்கிறார். 5 வயசுல 5 வயசுல வாமனமூர்த்திக்கு வாமன சுவாமிக்கு 5 வயசுல உபநயன முகூர்த்தம் பண்றா. அந்த அது ரொம்ப விஸ்தாரமான சரித்திரம். ஏன்னா மகாபலியினுடைய ஒரு பெருமையை நிறைய பேசணும், கேட்கணும், மனசினால அனுபவிக்கணும். இவருக்கு பூணல் போட்ட கதையையே சவிஸ்தாரமா நிறைய ஸ்ரீமத் பாகவதத்துல நிறைய சொல்லியிருக்கா. எப்படி உபநயனம் பண்ணினா, யார் யாரு என்னென்ன கொடுத்தாங்கிறதெல்லாம் ரொம்ப அழகா சொல்லியிருக்கா. இந்த குழந்தை காயத்ரி மந்திரத்துக்கு அதிதேவதையா இருக்கிறவன் வந்து சாட்சாத் சூரிய பகவான். அதனால சூரிய பகவானே வந்து காயத்ரி மந்திரோபதேசம் பண்ணினாராம். அதனால இப்படி நிறைய பெருமைகளை சொல்றதுக்கு இருக்கு. இவர் வந்த ஒரு நோக்கம் இந்த வைதிக வேடத்தை புனைந்து கொண்டு யாச்சகத்துக்கு உரியதான ஒரு நிலையை வரையறுத்து கொண்டு உபநயனம் பண்ணி ஆயிடுச்சுன்னா அந்த பிரம்மச்சாரி குழந்தைகள் யாச்சகம் அன்ன பிட்சை வாங்கி ஆச்சாரியனுக்கு கொடுக்கணும். அதனால தேகின்னு கேட்கறது தப்பு இல்லை இல்லையா. ஆகவே இவருக்கு எல்லா தெய்வங்களும் யார் யார் எதை எதை கொடுக்கணுமோ அதை எல்லாம் கொடுத்து பெருமைப்படுத்துறாங்கிற சூரிய பகவான் காயத்ரி மந்திரோபதேசம் பண்ணினார். அந்த குழந்தைக்கு மேலும் மேலும் நிறைய ஒத்தொத்தரும் ஒன்று ஒன்று கொண்டு கொடுக்குறான். கஷ்யபர் வந்து முஞ்சி பில்னு ஒன்று நாளே இடுப்பில் கட்டுறது, அது கஷ்யபர் தகப்பனார் தான் அதை கட்டணும். அது மாதிரி பௌதி பிக்ஷாந்தேகின்னு குழந்தை உபநயன காலத்தில் பிரம்மோபதேசத்தை பண்ணிட்டு பிட்சை வாங்கணும்னா பிட்சேன்னு ஒருத்தர் தேகின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்லப்படாது. அப்படி இல்லைன்னு சொல்லாதவாளா பார்த்து கேட்கணும். அதனால தான் தாயார் இடத்துல இன்றைக்கும் பார்க்கலாம் வாத்தியார் சொல்லுவர், முதல்ல அம்மாட்ட பிட்சை வாங்கிக்கோன்னு பௌதி பிக்ஷாந்தேகின்னு கேளுன்னு தாயார் இடத்துல. ஏன்னா எந்த தாயும் எப்பேற்பட்ட குழந்தையாக இருந்தாலும் தாயார் இல்லைன்னு சொல்ல மாட்டா. தாயாரும் கூட பிறந்த சகோதரியும் இல்லைன்னு சொல்ல மாட்டா. அதனால தான் அம்மாட்ட வாங்குறது, சகோதரிகள்கிட்ட வாங்குறது. லோக மாதா அகில லோகங்களுக்கெல்லாம் ஜெகஜனனி அகிலாண்டேஸ்வரியான தேவி பரதேவ

வந்து நேர அன்னபூர்ணேஸ்வரியே வாமன மூர்த்திக்கு பிச்சை கொடுத்தாலும். இப்படி பல பேர் எல்லோரும் தக்க தருணத்தில் சுவாமிக்கு நாம் கொடுக்கும் பாக்கியம் பெற்றோமேனு அவாவாலும் கொண்டு வந்து கொடுத்து இப்ப பார்த்தா அழகா யஜ்ஞோபவீதம் 30 நூல்னர் 30 நூல் 3 இடத்துல அந்த இதை போட்டுண்டு அற்புதமான ஒரு தேஜஸ் காயத்ரியை உபதேசம் பண்ணிவிட்டாலே ஒரு ஒளி வந்துடும். உபதேசம் பண்றபடி பண்ணி பெற்றுக்கொள்றபடி பெற்றுக்கொண்டு உபாசிக்கிறபடி உபாசிச்சுட்டா அதனுடைய ஒளியே வேற, அதனுடைய சக்தியே வேறங்கிற. நாமா போய் கேட்கக்கூடாது சந்தியாவந்தன மணினியா காயத்ரி ஜபிச்சியான்னு, அவாவாலும் தன் உணர்வோடு அதை செய்யணும். அது அவ்வளவு பலத்தை கொடுக்கக்கூடியது. எங்கெங்கு காயத்ரி மகாமந்திரமானது கிரமமாக அனுஷ்டிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் விபத்துக்களே வராது, கஷ்டநஷ்டங்கள் வராதுன்னு நல்ல அழுத்தமா மகான்கள் எல்லாம் சொல்றான். அப்பேற்பட்டதான உயர்வு. இப்படியெல்லாம் செய்து கொண்டு சமிதா தானம், அந்த ஆசிரமத்துலதான் பிரம்மச்சாரியா இருக்கிறச்ச உபநயனமான உடனே சமிதா தானம் பண்றது, அந்த சமிதைகளை வச்சுண்டு அதனால அக்னியை உபாசிக்கிறது, இதனால எல்லாம் ஒரு தேஜஸ், ஒரு பிரகாசம் ஏற்படுறது. அந்த பிரகாசத்தோடு கூட என்ன பலியினுடைய மனசை அப்படியே தளதளக்க பண்ணணும். மொழியோ அதுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும், என்ன இவனே யஜ்னேசன், இவனே யஜ்ஞ புருஷன், இவனே யஜ்ஞாதிகாரியா இருக்கிறவன், எல்லாமே இவன் தான். அவன் அஸ்வமேதம்னு ஒரு பெரிய ஒரு யஜ்ஞத்தை பண்ணிட்டு இருக்கார். நிறைய யஜ்ஞங்கள் பண்றதுல பலி சக்கரவர்த்திக்கு ரொம்ப விஸ்வஜித்துன்னு ஒரு யஜ்ஞத்தை சுக்கராச்சாரியார் பண்ணி வச்சுதான் விஸ்வம் பூரா எல்லாமே அவர் வசமாச்சு. இப்போ அஸ்வமேதம் பண்ணிட்டு இருக்கார். இந்த சமயம் பார்த்து சுவாமி போறார். இந்த மாதிரி ஒரு யஜ்ஞங்கள் பண்ற காலத்துல போனா இல்லைன்னு சொல்லக்கூடாது. நல்ல ஒரு தருணம் இது என்று நினைத்து 30 நூல்

அற்புதல் அற்புதல் இப்படி ஒரு பகவான் அஞ்சு வயசு குழந்தைய கையில ஒரு கமண்டலும் ஒரு தீர்த்த பாத்திரம் வேதத்தை தியானம் பண்ண ஆரம்பிச்சு அவா வேத சம்பன்னாளா இருந்தா வாழ்க்க இந்த நியமம் இருக்கும். சுத்தம் கையில ஒரு தீர்த்த பாத்திரம் கமண்டலு அது நிறைய ஜலம் எப்பவும் இருந்துட்டே இருக்கும். ஏன்னா எதை அவா கூற ஆரம்பிச்சாலும் ஆச்சமனியம் பண்ணிவிட்டு ஆரம்பிக்கிற வழக்கம். அதனால ஜல பாத்திரம் கையில இருந்துட்டே இருக்குமா. நல்ல வெயில்ல வரச்சே அவளுக்கு காது வழியா சூடு தாக்கி சரீரத்துக்கு சிரமம் இல்லாதிருக்கணும் கையில ஒரு கொடை. இந்த அஞ்சு வயசு குழந்தை எத்தனை பெரிய கொடை தூக்கும். அழகா ஒரு சின்னஞ்சிறு கொடையும் பிடிச்சுக்கிண்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் கையிலே ஜல பாத்திரத்தையும் எடுத்துக்கிண்டு அந்த குழந்தை நடக்கிறச்சியே அதுக்கு மெதுவா நடக்க தெரியலையா கடகட கடகடன்னு வேகமா வருதுன்னார் அந்த குழந்தை. ஆனா பகவான் தன்னுடைய வடிவத்தை குறுக்கி கொண்ட போதிலும் அவருடையதான சக்தியை பூமி எப்படி நிர்வகிக்க முடியும்? வேஷத்தை வேணா சின்ன வேஷமா போட்டுட்டார் ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் பொழுது பூமி அப்படியே வளைஞ்சு வளைஞ்சு கொடுக்கறதாம். மலைகள் அப்படி அசைச்சு அசைச்சு கொடுக்கறதாம். மலைகளும் அசைய நிலமது வளைய படி உடன் வந்தார் மலைகளும்

இந்த நேரத்துல இப்படி ஒரு வடிவம்னு அவருக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருக்கு, ஒரு பக்கம் ஆச்சரியமா இருக்கு. எல்லோரும் வந்து வரவேற்கின்றார்களாம். அப்படி வந்த உடனே பலி என்ன பண்ணினாரா, மகாபலி, இந்த சின்னஞ்சிறிய வடிவம் கொண்ட வாமனர் அருகே வந்து சட்னு சுவாகத்தம் தே, யாரு வந்தாலும் வாங்கோன்னு கூப்பிடணும். சில பேர் வராளேவான்னா என்ன மாதிரிக்கு தானே வரா, தானே உள்ள வருவா, அப்படி இருக்கப்படாதான். சுவாகத்தம் தே நம

மகாபலியினுடையதானே யஜ்ஞவாடத்தை கொண்டுட்டார் சுவாமி. இந்த குழந்தைகிருகிருகிருகிருன்னு இந்த யஜ்ஞவாச்சல் வந்து நிற்கவும், இந்த வேள்வியை செய்து கொண்டிருந்த பரமவீரனான மகாபலி சக்கரவர்த்தி இந்த வடிவத்தை பார்த்தார். குடுகுடுகுடுன்னு ஓடி வரார் உள்ளேருந்து. அத்தனை முனிவர்களும் எல்லாரும் கூட ஓடி வரா. எல்லாருக்கும் முன்னாடி சுப்பிராச்சாரியார் ஓடி வரார். ஆச்சரியப்படுறார். அவரையே அப்படியே அதிர்ச்சி மாதிரி அவருக்கு ஒரு என்னடா இது ஆச்சரியம்.

வாங்கோன்னு கூப்பிட்டு உடனே அவருடைய பாதத்தை பிரச்சாரணம் பண்ணி, பாத பிரச்சாரணம் பண்ற தங்க தட்டை கொண்டு வந்து வச்சு வாமனமூர்த்தி அதுல எழுந்தருளை பண்ணி புனித ஜலத்தை விட்டு ஒரு காலை அலம்பி அந்த ஜலத்தை சிரசுல புரோட்சிச்சுண்டு இந்த யஜ்ய வாழ நான் ஆரம்பிச்ச காரியம் பூர்ணமாயிடுது. எங்க பித்தர்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டா. ஆகவே தங்களுடைய வருகையினால இந்த பிரதேசமே புனிதமாயிடுது, சுத்தமாயிடுது. அரியனுக்கு பரம பாக்கியம், என்னையும் சுத்தமாக்கினேல் தேவரீருடைய பாத தீர்த்தத்தை, ஸ்ரீபாத தீர்த்தத்தை எடுத்து சிரசுல தெளிச்சுட்டு இருக்க ஆனந்தம். அடுத்து கேட்கிறார், கிம் கரவாமஹே, ஹே பிரம்மன்னே, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கோ, எதை கேட்டாலும் கொடுக்கறேன். பொண்ணோ பொருளோ பூமியோ காணியோ பசுக்களோ எது வேண்டுமானாலும் தரேன்னுட்டார். இப்படி தரேன்னு சொல்லி மாட்டிண்டு சிரமப்பட்டு அப்புறம் நழுவ பார்த்தவர் தசரதர், விஸ்வாமித்திரர்கிட்ட. ஆனா இவர் அப்படி இல்லை, ரொம்ப அழுத்தமா இருக்க, எதை கேட்டாலும் கொடுக்கறேன், என்ன பண்ணுமோ கேளுங்கோ. அதாவது மகாபலியின் இடத்துல பரமவீரன், நல்ல வலிமை உடையவன், செல்வங்கள் நிறைவு இருந்தது, நிறைஷ்டமான செல்வம், செல்வம் நிறைவு இருந்தது, மனம் நிறைஞ்சிருந்தது. சில பேருக்கு எத்தனை இருந்தாலும் மனசு நிறைவே இருக்காது. மகாபலிக்கு மனம் நிறைவு இருந்தது, சொல்லில் நிறைவு இருந்தது. எதை சொல்லுவனோ அந்த சொல் மாற மாட்டான். ஆகவே சொல்லில் நிறைவு இருந்தது. இது எல்லாருக்கும் அமையுமா? இப்படி மூன்று வகையும் எல்லாம் நிறைந்திருந்தது. இதே மாதிரி அசுரனானபடியினாலே கர்வம் நிறைஞ்சிருந்தது. அசுரனானபடியினாலே சாதாரண ரெண்டு கிட்டானுக்கே கர்வம் இருக்கு, அவர் அசுரேந்திரர், அதனால கர்வம் நிறைஞ்சிருந்தது. இப்போ பகவானுக்கு என்ன ஒரு சங்கல்பத்தில் வந்திருக்கார், பிரகலாதனுக்கு பேரன், என்னுடைய பரம ஆனந்த மூர்த்தியாக என் குழந்தை மாதிரி பிரகலாதன், அவனுக்கு பேரன், இவனுக்கு இந்த கர்வம் இருக்கலாமோ. இப்ப பிரகலாதன் என்ன சொல்றான், பிரகலாத சுவாமிய பரம பாகவதன், அந்த பரம பாகவதனுடையதானே வரிசையில இவன் வர வேண்டாமா, இந்த கர்வம் இவன்கிட்ட இருக்கிறது ஒரு தப்பா இருக்கே, மெதுவா இந்த கர்வத்தை போக்கிவிடணுங்கிறதுக்காக வந்திருக்கார் அவர். இந்த கர்வனு இதை போக்கணும். இதன் பொருட்டு அங்க வந்தவர் என்ன கேட்கிறேன், எதை வேணுமானாலும் கொடுக்கறேன்னு சொல்லிவிட்டா அவ்வளவு சந்தோஷத்துல சொல்லிவிட்டார். சிந்தையு வந்தே தீரன் சிகவென்றான்.

சிந்தை உவந்து என்ன உங்களுக்கு செய்யணும் சொல்லுங்க, என்ன கைங்கரியம் பண்ணணும், தொண்டு பண்ணணும், சிசுருஷ பண்ணணுமா, பூமி என்ன வேணும், சொர்ணம் வேணும், என்ன வேணாலும் கொடுக்கறேங்கிறான். அது அவன் சொல்ற வேகத்திலேன்னு பார்த்தா எங்கிட்ட எல்லாம் இருக்கு. என்ன மாதிரி ஒத்துருட்டையுமே இருந்திருக்காது, இருக்கவும் முடியாதுங்கிறதும் சேர்ந்து வருது. அதனால எதை கேட்டாலும் தரேங்கிற அந்த கர்வத்தினுடைய வேகம் அது. இதை சொன்ன அந்த சொல்லி முடிச்ச உடனேயே அவர் சொன்னார், என் காலால 3 அடி மண் அப்படின்னா கடகடன்னு சிரிச்சுட்டு, இவ்வளவு அல்பமான ஒரு யாச்சகமா, இது மாதிரி கேள்விப்பட்டதே இல்லை, இவ்வளவு கடுக்கு 3 அடி மண் அந்த மண்ணை வச்சுட்டு நீர் என்ன செய்ய போறீர், உன் கால் 3 அடி இதை அளவிட்டா அந்த மண்

எவ்வளவு இருக்கும், அதுல என்ன பயிர் பண்ண போறீங்களா, வீடு கட்ட போறீங்களா, ஏ அத்தனோடு மண்ணை வச்சு என்ன பண்ண, நிறைய கேளுமே. எங்கிட்டயும் இருக்கு, சகல ஐஸ்வர்யத்துக்கும் ஏகனா இருக்கேன், ஒருவனா இருக்கேன். இந்த அல்பத்தனமா கேட்டாக்க நிறைய கேளுங்கோளே. என்ன அவர் சொன்னார், எத்தனை கொடுத்தாலும் மனுஷனுக்கு ஆசை அடங்காது, திருப்தி ஹிருதயம் வராது இல்லையா. அண்டமெல்லாம் ஆளணும்னு நினைப்போம், எல்லாத்தையும் சேர்த்து ஆளணும், இந்த ஆசைங்கிறது இருக்காது, வளர்ந்துட்டே போகுமே தவிர அது சீனிக்காது, ஆசை மாத்திரம். அதனால ஒருத்தரும் அடைஞ்சு விடும் போறதில்லை. ஆகையினால ஆசையை எனக்கு தேவை 3 அடி மண் தான் அப்படின்னு. அப்படி சொன்ன உடனே தந்தேன்னு சொல்லிவிட்டாரோ இல்லையோ, கொடுத்துடுறேன், இதோ தந்தேன் என்று சொன்ன உடனே வெள்ளி தடுத்தான்ங்கிறாரு. இங்க அடு பக்கத்துல இருந்தே சுக்கராச்சாரியார் என்ன பண்ணாரா, ஏதோ ஆள் இத்தினுண்டா இருக்கான்னு நினைக்காதே அப்படிங்கிற, ஏன் அந்த மாதிரி தோணித்துன்னாரு சுக்கரருக்கு. பகவான் பார்த்தார், இந்த பலி சக்கரவர்த்தியினுடைய அந்த ஒப்பற்ற தான வேகத்தை இன்னும் பரீட்சை பண்ணி பார்த்துணுங்கிற ஒரு ஆசையில இந்த சுக்கரருடைய மனசுக்கு தான் இன்னாருங்கிறத உணர்த்தி விட்டார். அந்த ஒரு கணம் உணர்ந்த உடனே, டே எப்பா பலி வாண்டா வாண்டா, கொடுக்காதே கொடுக்காதே, இவன் உன்னைய சாப்பிட வந்திருக்கான், இவன் உங்ககிட்டருந்து வாங்கி இன்னொரு கைக்கு போறது வஞ்சகம். இது உலகத்துல கள்ளனை நம்பலாம், இந்த மாதிரி குள்ளமா இருக்கிற வாழையெல்லாம் நம்பப்படாது, அன்னிலேருந்து தான் வந்ததோன்னு கூட நினைக்கிறேன் அந்த வழக்கு கூட. அதனால குள்ளனும் நினைக்காதப்பா, இவன் வந்து மாயாவி, பகவான் வந்திருக்கான், உன்னை ஏமாத்த வந்திருக்கான், இதில் மாட்டின்று முழிக்காதே கொடுக்காதேன்னு. இதில் அதி தீரனாக தீவிரமாக இருந்தார் பலி. அவர் சொல்லிவிட்டார், குருநாதா நீங்கள் சொல்கிறது ரொம்ப நியாயம், ஆனாலும் நான் தந்தேன்னு சொல்லிவிட்டேன், அந்த வாக்கு உறுதி இருக்கே அதை நான் ஒரு காலம் நான் மீற மாட்டேன். நீங்கள் என்ன சொல்கிறேள், வந்துவிட்டான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட போகிறான், நீ ஒன்றுமில்லாதவனா போயிட போகிறேன், சகல ஐஸ்வர்யமும் போயிட போகிறது, நீ உலகத்தில் ஐஸ்வர்யம் வச்சுருக்கிறவாள்லாம் அப்படியே அதோடையே இருந்துட்டுருக்கா இல்லையா, உலகத்தில் எத்தனையோ இருக்கிறவாள்லாம் இன்னைக்கு எல்லாத்தையும் விட்டு விட்டு தானே போயிருக்கா. அப்படி இருக்கிறச்சே சாதாரணமான இந்த தானம்ங்கிறது சாதாரணமா, அவர் கேட்டார் யாச்சிச்சார் நான் தந்தேன்னு சொல்லிவிட்டேன், இதை தடுப்பது மகா பாவம் இல்லையா. தானம் கொடுக்கின்றவனே கொடையாலியே ஒருத்தன் தடுக்கிறான் பாருங்கோ, அவனுக்கு நரகம், அந்த பாவம் செய்யக்கூடாது. பஞ்ச மகாபாதகங்கள்ல இது முக்கியமா சொல்லி இருக்கு. இப்படி போய் தடுக்கின்றீரே, என்ன 1000 இருந்தாலும் சரி, இவன் பகவான் வாஸ்துவம், இவன் என்னிடம் யாச்சகம் எப்படி பெறப்போகின்றார், 2 தன்னுடைய மங்களகரம் அபயகரம் இல்லையா பங்கஜகரம் தாமரை கரத்தை கீழே வைத்து என் கையை மேலாக்கி இவன் பெறப்போகின்றான் அல்லவா. சாமான்யமாயிரு நினைக்கில என் கை நிமிர்ந்திட வந்த

என்றால் எனக்கு இதுக்கு மேலே நல்ல நீர். புவனத்ரயங்களுக்கும் தாதாவாக இருந்து வழங்குகின்றவன் வலிய வந்து எங்கிட்ட வாங்க வந்திருக்கான். என்ன வழங்குகின்றவனா பண்ணிட்டு இருக்கான். தாரித்ரயத்தினுடைய எல்லா கோடும் இதுக்கு மேல இல்லேன்னு பார்த்தவர் குஜேலர். அந்த குஜேலரை குபேரனாக்கியவன் சகல சம்பத்தியும் கொடுத்து குஜேலனை குபேரனாக்கியவர் வந்திருக்கார். அவர் வந்து என்னிடத்துல கரம் ஏந்தி யாசிக்கின்றார். இதானே சொல்றேன், கொடுத்தா எல்லாம் போயிடணும், எதுவானா போகட்டும். இன்று சகல புவனங்களுக்கும் அளிக்கின்றவன் கை என் முன்னே கீழே இருக்கின்றது. அவனுக்கு அளிக்கின்றதான பேறு பெற்று இருக்கின்றேனே, எனக்கு இதன் மேல் நலம் என்பது வேற ஏதாவது ஒன்று இருக்கின்றதா? ஆகவே கொடுத்தே தீருவேன். இதுதான் தானம் என்பது சாதாரணம் இல்லை. தானத்தை போல ஒரு சிறந்த தானம்னா என்ன? தியாகம். தானம் என்பது தியாகம். இத்தனை நாள் உனக்கு தானம் பண்ணினேடா, அதுல கொஞ்சம் கூடன்னு போய் கேட்க முடியாது. பொதுவா நீ தானம் பண்றவன் இருந்தான்னா கொடுக்க போறான், அவனே தானம் வாங்குற கதியில வந்திருக்கான்னா வச்சுக்கிறதுக்காக கொண்டு போய் வச்சிருந்து அதனால வந்து போய் கேட்க முடியாது. இது தியாகம். தானம் என்பது ஒரு தியாகம். உலகத்திலே ரொம்ப பெருமையா பேசுறதுக்கு காரணம் என்னன்னா, வாண்டாதவன் கூட வேண்டியவன் ஆயிடுவான். தானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா விரோதியா இருக்கிறவங்க கூட ரொம்ப உற்ற நண்பன் ஆயிடும், வேண்டாதவங்க கூட வேண்டியவன் ஆயிடும். அப்படி ஒரு சிறப்புடைய இந்த தானத்தை அவர் பெற வேண்டும் என்று வந்திருக்க நான் தரேன் என்று சொன்ன

உடனே நீர் தடுக்க கூடாதுன்னு ஆனை மட்டும் சொல்லி பார்த்தார். சுக்கரருக்கு கொஞ்சம் வேகம் வந்துடுச்சு. பலிக்கு இனிமே ராஜ்யம் கிடையாது, பலி சகலத்தையும் ராஜ்யம் ராஜ்யஸ்ரீ எல்லாத்தையும் நீ இழக்க போறேன்னு விட்டார். சாப பாக்கி மாறி, ஏன்னா சுக்கரருடைய அனுகிரகத்தினாலதான் இந்த ராஜ்யங்கள் எல்லாம் வந்தது. குருவனுடைய அருளால, குருவனுடைய அருளால் பெற்ற ஐஸ்வர்யத்தை பகவானே வந்தாலும் வாங்கிட்டு போக முடியாது. தெய்வமே வந்தாலும் குரு அருள் பெற்ற செல்வத்தை வாங்கிட்டு போக முடியாது. இந்த பகவானுடையதான ஒரு மாயை, சுக்கரர் சாபம் கொடுக்கிற மாதிரி எல்லாம் உன்னை விட்டு போகட்டோங்கிற மாதிரி பண்ணிவிட்டா, அப்பதான் இவர் கைக்கு வரும். அதுக்காகவே சுக்கரர் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அருகில் இருந்ததானே பலி சக்கரவர்த்தியினுடைய மனைவி விந்தியாவளி என்ற பெண்மணி, அந்த அம்மா என்ன பண்ணினாலாம், பலியனுடைய கையில இருந்த தங்க பாத்திரம் ஜல பாத்திரம் சடக்குன்னு தன் கையில வாங்கிட்டு விட்டாளாம். வேகமா போய் இந்த பாத்திரத்தை வாங்கிட்டு விட்டாளாம். ஓஹோ, சில பேராத்துல புருஷா கொடுப்பா, ஸ்திரீகளுக்கு கொஞ்சம் சங்கடமா. ஆனா அந்த அம்மா அப்படி இல்லையா, எந்த தானம் ஒரு புண்ணிய காரியம் செய்து தானம் வழங்கும் பொழுது பத்தினி அதுல ஜலம் விடணும். மனைவி கைத்தினால தீர்த்தம் போட சொல்லிதான் அதை வழங்குற பழக்கம். இவ ஒருவருக்கொருவர் பேசிக்கிற வேகத்துல என்ன பார்க்காதையே இவரே அந்த தீர்த்தத்தை விட்டு கொடுத்து விடுவாரோ, அந்த புண்ணியம் நமக்கு இல்லாத போயிடுமோங்கிற ஒரு கலக்கத்துல அந்த பாத்திரத்தை சட்னு தன் கையில வாங்கிட்டு விட்டான். வாங்கிட உடனேயே இவர் என்ன பண்ணினார், சுக்கரர் ஒரு சின்ன ஒரு ஒரு ஜீவ ஜந்து ஒரு தவக்கலை மாறி போய் இந்த கிண்டி நுனியில போய் இருந்து மறிச்சு கிரிச்சு இதை விடாத பாத்துக்கலான்னு பார்த்தார். அதெல்லாம் நிக்குமா பகவத் ஆக்கியினாலே, நீரை பெய்து தந்தேன் என்று சொன்னானாம். அப்படி சொன்ன உடனே ஒரு துளி நீர் இவர் கையில் விழுந்த உடனேயே இவர் சொல்றார், நம்மாழ்வார் சுவாமிகள் அற்புதமாக அந்த திருவாய் மொழியில எப்படி இவன் வளர்ந்தான்னு சொல்றார். சுவாமி வளர்ந்தத ஆழியழச்சங்கும் வில்லுமெழ திசை வாழியழ தண்டும் வாழுமெழ அண்டம் மோழையழ முடிபாதமெழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே. பெருமாளோடு அவர் கரத்தில் இருந்த சகலமும் வளர்ந்து விட்டதுன்னார். ஆழி எழ சங்கும் எழ வில்லும் எழ திசையெல்லாம் வாழி என்ற சொல் எழ தண்டும் வாழும் எழ இப்படி மேல் வரையில் போயிட்டார். பிரம்மலோகத்தில் இவர் பாதம் சென்று அடைந்த உடனே பிரம்மதேவர் தன் கமண்டூலூல இருந்த தீர்த்தத்தினாலே பகவானுடைய பாதத்தை விசேஷமாக அபிஷேகம் பண்ணினாராம். அதுதான் ஆகாச கங்கேன்னு பிரவாகமாக புறப்பட்டு பூமியில வந்தடைஞ்சது. கங்கைங்கிறது பகவானுடைய பாத தீர்த்தம், கங்கா தீர்த்தம். அப்படி பெருகி வந்ததாம். அப்படி பிரம்மதேவருடைய பூஜையை ஏற்றார், பூமியெல்லாம் பாதமாயிடுத்து, ஆகாசம் எல்லாம் பாதமாயிடுத்து. ரெண்டு காலம் வச்சு இப்படி ஒரு காலம் வச்சார், மேல ஒரு காலம் வச்சார். ஓங்கி உலகளந்த உத்தமன்னர் இந்த வாமனனை பார்த்து சொல்லும் பொழுது அடி அடின்னு இவன் திருவடியைத்தான் பேசுவான். அது போல ஓங்கி உலகளந்த உத்தமன் பேர் பாடின்னு அந்த அம்மா நாச்சியார். இவருடைய திருவடி பூமியெல்லாம் எடுத்து மேலே எல்லாம் எடுத்து, அது என்னப்பா சொல்றேன், இவர் கொஞ்சம் பலிய கொஞ்சம் வேடிக்கை பண்ணி பார்த்தார். என்னவோ அத்தனை ஐஸ்வர்யம் இத்தனை ஐஸ்வர்யம், எத்த கேட்டாலும் தரேன், அத்தை கேட்டாலும் தரேன்னு இப்ப மூணாவது அடிக்கு என்ன பண்றதுன்னார். உடனே பலி என்ன பண்ணினார், ரெண்டு கையும் கூப்பிண்டு, நீங்க அளந்த ரெண்டு அடியிலையும் என் தலை ஆப்பிடல, பூமி அளந்தேல் அதுலயும் என் தலை ஆப்பிடல, ஆகாசத்தை அளந்தேல் அங்கேயும் என் தலை ஆப்பிடல. ஏன்னா இப்ப நான் இருக்கேனே, என் தலை இருக்கேன், அதனால என் தலையின் மீது உங்களுடையதான திருவடியை சூட்டுங்கள். இப்போ என்னன்னா கர்வம் அத்தனையும் போயிடுது, அனைத்தும் கர்வங்களும் போய் பகவானுடையதான ஸ்ரீபாதத்தை கதாபுனாதி சங்காதி ரேகைகளோடு கூடியதான பகவானுடைய ஸ்ரீபாதம். என் தலையை விட்டுட்டே நல்ல வேலையா போச்சு, மூணாவது அடிக்கின்னு அது தப்பிச்சிருக்கு. அவர் சொன்னார், இவ்வளவும் நின்று எங்க பார்த்தாலும் அளந்தானே, இப்படி அளக்கும் பொழுது ஆகாசத்தை அளக்கரைச்சே அதுக்கு மேல அவன் பாதத்தை வைக்கிறதுக்கு இடம் இல்லையா, சரின்னு கால் அந்த லெவலோட நின்னுடுத்தான். அந்த அளவோட என்ன கஷ்டம், இருந்ததுன்னா போயிருக்குங்கிறார். அவர் இல்லாததுனால அதோட குறுகி நுடுத்துங்கிறார். அதே மாதிரி பூமியில காலை வைக்கிறார், இனிமே அண்ணன் வைக்க முடியல, காலை குறுகி நுட்டார். அந்த அளவுக்கு வளர்ந்தாராம். அந்த நின்ற கோலத்துல அந்த பகவானுடையதான திவ்ய சரீரத்தை பார்க்கும் பொழுது தங்க முடியாத ஒரு ஆனந்த பரவசமாகி அற்புதனாகி இந்த பலியினுடைய வாக்கியங்கள் வார்த்தைகள் கொட்டு கொட்டுன்னு கொட்டுறார். அந்த எல்லாம் பார்க்கிறார். சுவாமியினுடையதான சரீரத்துல என்ன என்ன பல உலகங்கள் பார்த்தார். நான் பொதுவா விஸ்வரூபம்ங்கிறது ஒருத்தராலையும் பார்க்க முடியாது. இவன் பாதத்திலேருந்து பார்க்க ஆரம்பிச்சார். ஏன் வரச்சே அந்த பாதத்தினாலதான மண் கேட்டார்.

அதனால முதல்ல திருவடியை நோக்கினாராம். பாதங்களின் கீழே ஏழு ரசாதலங்கள் அத்தனையும் இருக்காம். அத்தனை உலகங்கள் பாதத்துக்கு மேல என்னடானா பூமி இருக்குங்கிறார். ஆடு சதைன்னு ஒண்ணு, அதுக்கு மேல பார்த்தா அந்த சதை கண்டகால சதைக்கு மேல இந்த ஆடு சதைகள்ல மலைகள் இருக்கு, முழங்கால்கள்ல பட்சிகள்லாம் இருக்கா. பகவானுடைய சரீரத்துல துடைகளிலே சப்த மருத்துகளும் அங்க இருந்துருக்காளாம். வத்திரத்துல சந்தியா தேவதை, குஹிய பிரதேசத்துல நவ பிரஜாபதிகளும் இருக்காளாம் சுவாமியினுடைய அந்த பெருத்த வடிவத்துல. பின்புறம் அசுரர்கள், நாபியில் ஆகாசம் இருக்குன்னா, ஆகாசம் நாபியில் இருக்குன்னா, வயிற்றில் ஏழு கடல்கள், மார்பில் நட்சத்திரங்கள்லாம் மாலையா பல பல பலன்னு கிடக்கா மாலையா. ஹிருதயத்தில் தர்மம், ரிதம் சத்தியம் ரெண்டும் பகவானுக்கு ஸ்தனமா இருக்கான். மனதில் சந்திரன், கேப்பானே குழு குழு குழு குழுன்னு அனுகிரகம் பண்ணக்கூடியவன், மனதில் சந்திரன் இருக்காராம். மார்பில் சாமரையில் பிறன் தோன்றினாலே அந்த திருமகளாகின்ற மகாலட்சுமி இருந்தாலாம். தொடையில் சாமாதி வேதங்கள் எல்லாம் இருக்கான் சுவாமியினுடையதான ஊரு இந்த தொடையில. தலையில சொர்க்கமே இருக்கான். கேசங்களில் மேகங்கள், மூக்குனா வாயு, வாயு பிரதேசம் அங்கதான். கண்களில் கதிரவன், முகத்தில் அக்னி, வாக்கில் சந்தங்கள்லாம் இருக்கான் சுவாமியினுடைய வாக்குகள்ல. நாக்குல வருணன், இப்படியே வர்ணிச்சுண்டே போலாமே, இப்படி நிறைஞ்சி இருக்கக்கூடியதான விஸ்வரூபத்தை பார்த்துட்டான். பார்த்த பிற்பாடு இவனை பெறாமல் இருக்க முடியுமா? என் தலை இருக்கு, வைக்கலாமே திருவடிய அப்படின்னு சொன்ன உடனே பகவான் கருணையோடு தன்னுடையதான திருவடியை அந்த பலி சக்கரவர்த்தியினுடையதான சிரஸ்ல வைக்கிறாராம். அந்த வச்ச உடனே சில பேர் சொல்லி பாதாளத்துல கொண்டு அமுக்கி விட்டார் அவரே. சுவாமி திருவடியை வச்சு இந்த பலி சக்கரவர்த்திக்கு ஒரு லோகத்தை படைச்சு கொடுக்கற, அதுதான் அங்க ஆச்சரியம். சுதலம்ங்கிற ஒரு உலகத்தை பலி சக்கரவர்த்திக்கு பண்ணி கொடுத்துடுறார். அதோட மாத்திரமில்ல, அந்த உலகத்தையும் கொடுத்து, என்ன மகாபலி சாமான்யமானவர் அல்ல, சாதாரணமான காமிய கர்மாக்களை மாத்திரம் செய்யல, சர்வ கர்மத்தையும் பல தியாகம் பண்ணிவிட்டார். சர்வ தர்மம் அப்படின்னார் சுவாமி. எல்லாத்தையும் எங்கிட்ட கொடுத்துன்னா ஒருத்தரும் கொடுக்கல, இவர் பலி சக்கரவர்த்தி தான் கொடுத்தார். அப்படி நிஷ்காம கர்மியாக விளங்கினாராம் அவர். அப்படி இந்த பலியினுக்கு ஒரு வார்த்தையும் சொன்னார், அப்பா இனிமே நீ கவலைப்பட வேண்டாம், இத்தனையும் நான் உனக்கு கொடுத்ததோடு இல்ல, உன்னை விட்டு நான் போகவும் போறதில்லை. இந்த சுதலம்ங்கிற லோகத்துல பலியினுடைய பிரதேசத்துல இளமீரின பெருமை பேர் புகழ் அனந்தம் கொடுத்து உத்தம பாகவத சிரோமணியாக அவனை செய்து பக்தாபிமானி பாகவதாபிமானி என்பதை காட்டும் பொருட்டு, ததா சுரேந்திரம் திவி தேவதா கணாஹ கந்தர்வ வித்யாதர சித்தசாரணா. இந்த பகவானும் பலியும் ரெண்டு பேரும் பகத பகத்துல நின்று இருக்கிறச்ச இவர் தானத்தை பண்ணி சுவாமி விஸ்வரூபத்தை அடைஞ்ச உடனே வான் உலகத்திலேருந்து எல்லாரும் புஷ்பத்தை விருஷ்டி பண்ணி பூவை கொட்டினாலாம். ஆறு தலையிலேன்னா பகவான் வாமனன் தலை விக்ரம திருவிக்கிரமனாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கா, அவன் தலையில என்ன கொட்டணும்னா அத்தனை புஷ்பத்தையும் பலியினுடைய சிரசுல தான் கொட்டினாலாம். பலி சக்கரவர்த்தியினுடைய சிரசுல அத்தனை புஷ்பங்களையும் கொட்டினாலாம். என்ன காரணம்னா எந்த தர்மத்துல எவ்வளவு உறுதியாக இருந்தவன். ஆகவே இந்த திருக்கோயிலூர்னு ஒரு வைணவ ஸ்தலத்துல 108 ஒண்ணும் அந்த க்ஷேத்திரத்துல பகவான் எப்பொழுதுமே திவ்ய தேசங்கள்ல இடது கையில தான் சங்கு இருக்கும், பெருமாளுக்கு சங்கம்ங்கிறது அந்த திருக்கோயிலூர்ல வலது கரத்துல இருக்கு. ஏன்னா சந்தோஷத்துல இந்த பலியை ஜெயிச்சு ஆட்கொண்டோம் என்ற சந்தோஷத்துல இடது கையில இருந்த சங்கத்தை வாங்கி வலது கையில வச்சுட்டு உத்கோஷம் பண்ணினாராம். அப்போ ஜாம்பவான் என்ற பரம பாகவதர் ஒரு பெரிய பேரிய இடுப்புல கட்டிண்டு பூமி பலம் வந்து இவருடைய விசித்திரமான ஒரு பெருமைகளை எல்லாம் பறைசாற்றி கொண்டு வந்தாராம். அத்தனை பெருமை உடையதான இந்த பலியினுடையதான பக்தி மகாத்மியமும் அந்த தர்மத்தின் தானத்தின் விசேஷத்தையும் பார்க்கும் பொழுது, நாம் இந்த சரித்திரம் கேட்கும் பொழுது பகவான் குறுகி வந்தானே தவிர பெரும் பெருமைகளை பெருகி அடைந்தவன் மகாபலி அல்லவா? குறுகிய வடிவுகொள் வாமன போத்தி பெரிய வடிவு கொண்டு உலகள் அந்த போத்தி, குறுகிய வடிவுகொள் வாமன போத்தி பெருகிய வடிவுகொள் அந்த போத்தி.

நேர்கள் இதுவரை மகாபலி வைபவம் இசைப்பேருரை கேட்டீர்கள். நிகழ்த்தியவர் தஞ்சாவூர் கமலாமூர்த்தி அவர்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: திரைகானம் கேட்கலாம். என்னுயிர் தோழன் திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன், பாரதி ராஜா பாடிய பாடல்.

கண்கள் இமை மூடும் போதும் உனதன்பு எனதன்பை தேடும், மஞ்சம் இரண்டான போதும் நம் எண்ணம் ஒன்றாக தூங்கும், தூர இருந்தும் அருகில் இருப்போம்.

அழகாக மங்கைக்கு மாலை அணிந்து மங்கள வாத்தியம் மந்திரம் முழங்க மஞ்சள் கயிறு மணிக்கழுத்து ஏறிடும் அன்னாள் அதிடும் அதிடும்.

0: அடுத்து அதிசய பிறவி திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடிய பாடல்.
1: அன்னக்கிளியே சொர்ணக்கிளியே சந்தேகம் பூன

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், DTH மற்றும் DRM சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்று இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், DTH மற்றும் DRM சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து அரங்கேற்ற வேளை திரைப்படத்திற்காக KJ யேசுதாஸ், உமாரமணன் பாடிய பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வம் உள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வம் உள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: திரைக்கானத்தின் நிறைவாக ஒலிக்க வரும் பாடல் இதய தாமரை திரைப்படத்திற்காக பாடலை பாடியிருப்போர் SP பாலசுப்ரமணியம், சித்ரா.

0: கட்டுப்படை கட்டினா ஸ்வயம் ஹி கட்டுப்படை பாரதிய சேனா.
1: தேநீர் நேரத்தில் பயணங்கள் முடிவதில்லை. திரைப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியுள்ள பாடலை கேட்கலாம்.
2: இளைய நிலா பொழிகிறதே

0: with Lionel Richie, Jackson co-wrote the charity single We Are the World, which raised money for the poor in the US and Africa. And let's listen into this another beautiful song, We Are the World.
1: There are people dying, oh, when it's time to lend a hand.
2: और श्रोताओं, इसी खूबसूरत गीत के साथ अब समय हो चला है आपसे इजाजत लेने का, तो वैष्णवी और रेनू को अनुमति दीजिए परिक्रमा कार्यक्रम यहीं पर समाप्त करने की। नमस्कार।
3: நேரம் இப்பொழுது 5 மணி.
4: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
3: அரங்கிசை. இன்றைய நிகழ்ச்சியில் எஸ் ரகு, எஸ் ரவி ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்கலாம். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், ஸ்ரீராம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வாதாபி கணபதிம், ஹம்சத்வனி ராகம், ஆதி தாளம், முத்துசுவாமி தீக்ஷிதர் கிருதி.

அடுத்து எந்தரோ மகானுபாவுலு, தியாகராஜரின் பஞ்சரத்ன கீர்த்தனை, ஸ்ரீராகம் ஆதிதாளம்.

அடுத்து தேவ தேவ கலையாமி என தொடங்கும் சுவாதி திருநாள் சாகித்யம் மாயாமாளவ கௌள ராகம் ரூபகதாளம்.

100.1 FM கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் அரங்கிசை நிகழ்ச்சியில் எஸ் ரகு, எஸ் ரவி ஆகியோரின் புல்லாங்குழல் இசை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். பி ஞான்தேவ் அவர்கள் வயலின், ஸ்ரீராம் ஸ்ரீனிவாசன் அவர்கள் மிருதங்கம். நிகழ்ச்சியில் அடுத்து நம்மி வச்சின என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, கல்யாணி ராகம், ரூபக தாளம்.

கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சியினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாகும். அதனைத் தொடர்ந்து பிரதமர் உரையின் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். இந்நிகழ்ச்சியை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி வானொலி நிலையங்களின் அனைத்து அலைவரிசைகள் டிடிஎச் மற்றும் டிஆர்எம் அலைவரிசை ஆகியவற்றில் கேட்கலாம். மனதின் குரல் மீண்டும் நாளை இரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் நாளை இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள்: நள்ளிரவுக்கு பின் 12:10 இரவின் மடியில், 1:10 நினைவில் நின்றவை, 2:10 நெஞ்சம் மறப்பதில்லை, 3:10 இனிய ராகம், ஷோபா குர்து அவர்களின் தும்ரி, பிரபாகர் தாகடே அவர்கள் வயலின். அதிகாலை 4:10 பொங்குமங்கலம், சுண்ணாம்புக்குளம் ஜி பத்மநாபன் அவர்களின் நாகஸ்வர இசை, சின்னராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்கள் தவில். 5:10 புலரும் பொழுது, 6:10 தேனிசை, 7:15 திரை இசை. நாளை காலை 9 மணிக்கு இசைப்பெட்டகம், புதுக்கோடு கே கிருஷ்ணமூர்த்தி அவர்களின் பாட்டு கேட்கலாம், எம் எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வயலின், தஞ்சாவூர் டாக்டர் டி

ருத்திகா அவர்கள் பாடியுள்ள பக்தி பாடல்கள். ஆர் சுவாதிஸ்ரீ அவர்கள் வயலின், ஜெய கணேசன் அவர்கள் மிருதங்கம். நாளை மாலை 5 மணிக்கு அரங்கிசை, இ தேவராஜ் அவர்களின் புல்லாங்குழலிசை, பி அக்ஷயா அவர்கள் வயலின், கே பி அர்ஜுன் சுந்தரம் அவர்கள் மிருதங்கம். 7:10 கனிந்த வாழ்வு, ஓய்வு பெற்ற மீன்வளத்துறை உதவி இயக்குனர் ஆர் கணேச நேரு அவர்களுடன் நேர்முகம். முதியோர்களுக்கு ஏற்படும் எலும்பு தேய்மானம் குறித்து எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் எம் மாரிமுத்து அவர்கள் தரும் தகவல்கள். அமைப்பு ஆர் வெங்கடேஷ். 7:50 செய்தி கதம்பம், 8 மணிக்கு மனதின் குரல், 8:35 திரைகானம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 அணுகுஞ்ச், 10:10 விஸ்வதர்பன், 10:20 வேர்ல்ட் நியூஸ் டெல்லி அஞ்சல், 10:30 மேற்கத்திய இசை, 11:40 திரைகானம். நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள்.

0: as a core component of the Pradhan Mantri Krishi Sichai Yojana. Prime Minister Narendra Modi will share his thoughts with the people of the country and abroad in the Mann Ki Baat program on Akashvani at 11 a.m. tomorrow. It will be the 137th episode of the monthly radio program. The Islamic Revolutionary Guard Corps, IRGC, has claimed that it has decisive control over the Strait of Hormuz, countering earlier U.S. claims that the sea route was open for traffic. The U.S. Central Command, CENTCOM, had earlier stated that they had cleared the sea mines in the Strait's international shipping lanes. And that is the end of this news bulletin.
1: நேரம் இப்பொழுது 7:10.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: திரைக்கானம் கேட்கலாம். அவை சண்முகி திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குழுவினருடன் பாடிய பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய், GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் In favor of Drawing and Disbursing Officer, All India Radio, Chennai.

0: என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
1: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
0: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் வரும் செப்டம்பர் மாதம் 25ஆம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: த ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து ஒலிக்க வரும் பாடல் காதல் கோட்டை திரைப்படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில் பாடல் ஒலிக்கும் நேரம் 7:30 நிமிடம் 35 நொடி.

0: நேயர்களே, பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வானொலி வழி தன் கருத்துக்களை நாட்டு மக்களுடன் பகிர்ந்து கொள்ளும் மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு ஒலிபரப்பாகும். இந்நிகழ்ச்சி ஆகாஷ்வாணியின் அனைத்து அலைவரிசைகள், இணையதளம், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் ஒலிபரப்பாகும். இவை மட்டுமன்றி டிடி நேஷனல், டிடி பாரதி, டிடி கிசான், டிடி இந்தியா ஆகிய தொலைக்காட்சி சேவைகளிலும் மன் கி பாத் நிகழ்ச்சி ஒளிபரப்பாகும். மன் கி பாத் நிகழ்ச்சியை தொடர்ந்து அதன் தமிழாக்கம் மனதின் குரல் இடம்பெறும். மனதின் குரல் நிகழ்ச்சி மீண்டும் அன்றிரவு 8 மணிக்கு ஒலிபரப்பாகும். இதனை தமிழ்நாடு புதுச்சேரியில் உள்ள அனைத்து அலைவரிசைகள், டிடிஎச் மற்றும் டிஆர்எம் சேவைகளிலும் கேட்கலாம். மீண்டும் நினைவூட்டுகிறோம் நேயர்களே, மன் கி பாத் நிகழ்ச்சி நாளை காலை 11 மணிக்கு.
1: திரைக்கானத்தில் அடுத்து மேட்டுக்குடி திரைப்படத்திற்காக கிருஷ்ணச்சந்தர் ஸ்வர்ணலதா குழுவினருடன் பாடிய பாடல்.

0: திரைகானம் கேட்டீர்கள். நேரம் இப்பொழுது 7:50.
1: செய்தி கதம்பம். இன்றைய செய்தி கதம்பத்தில் தேசிய விளையாட்டு தினத்தையொட்டி பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற கேலோ இண்டியா உரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமருடனான விளையாட்டு வீரர்களின் உரையாடல்கள் தொகுப்பு மற்றும் மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள் இடம்பெறுகின்றன. கேலோ இண்டியா உரையாடல் நிகழ்ச்சியில் பிரதமருடன் விளையாட்டு வீரர்கள் உரையாடினர். தருமபுரி, நாமக்கல், திண்டுக்கல் மாவட்டங்களில் நடைபெற்ற உரையாடல்களின் செய்தி தொகுப்பை கேட்கலாம்.
2: ஓய்ந்திருக்காமல் ஓடி விளையாட வேண்டும் என்கிறார் மகாகவி. விளையாடும் இந்தியா என்றும் ஆரோக்கியமாக இருக்கும் என்கிறார் பாரத பிரதமர். இந்தியாவின் சிறந்த ஹாக்கி வீரராக திகழ்ந்த தயான் சந்தை கௌரவிக்கும் விதமாக அவரது பிறந்த ஆகஸ்ட் 29 தேசிய விளையாட்டு தினமாக கொண்டாடப்படுகிறது. விளையாட்டு மீதான ஆர்வத்தை இளைஞர்களிடம் உருவாக்குவதே இதன் நோக்கமாகும். நாடு முழுவதும் நடைபெற்ற காணொலி காட்சியின் ஒரு பகுதியாக நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் நாமக்கல் ஆகிய 2 இடங்களில் இந்திய அரசின் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகம் சார்பில் கேலோ இந்தியா பாரத பிரதமருடன் கலந்துரையாடல் கேல் கி பாத் PM-KSAT நிகழ்ச்சி நடைபெற்றது. பிரதமரின் காணொலி வழியிலான உரை இதில் இடம்பெற்றது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் பகுதியில் உள்ள மருந்தியல் கல்லூரி ஒன்றில் மாணவ மாணவிகள் 60-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பாரத பிரதமரின் உரையை காணொலி வழியாக பார்வையிட்டனர். நிகழ்ச்சியில் இந்திய விளையாட்டு ஆணையத்தின் ஒத்துழைப்புடன் பல்வேறு பயிற்சிகளை பெற்று தேக்வாண்டோ விளையாட்டுகளில் தேசிய போட்டிகளில் பங்கேற்று தங்கம் வெள்ளி வெண்கலம் உள்ளிட்ட பதக்கங்களை வென்ற தேக்வாண்டோ வீரர் எஸ் கோகுல விசித்திரன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு கல்லூரி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடி பாரத பிரதமரின் காணொலி காட்சியை அனைவரும் பார்வையிட்டனர். கல்வி நிறுவனங்களின் இணை மேலாண் இயக்குநர் திருமதி ஐஸ்வர்யா லட்சுமி தலைமை வகித்தார். பாரத பிரதமரின் உரை தங்களுக்கு விளையாட்டுத் துறையின் மீதான ஆர்வத்தை அதிகரித்திருப்பதாக வீரர்கள் மாணவ மாணவிகள் தெரிவிக்கின்றனர்.
3: மை பார் தீம்ல இருந்து பிரைம் மினிஸ்டர்ஸோட லைவ் இன்டராக்ஷன் கான்ஃபரன்ஸ்ல வந்து நம்ம காலேஜ்ல இருந்து நாங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணோம். அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுல வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து நமக்கான நிறைய ஐடியாஸ் அட்வைசஸ் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இந்த மாதிரி ட்ரக்கோ இல்ல மொபைல் போ அந்த மாதிரி அடிக்ட் ஆகாம ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா போங்க, ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க, சின்ன சின்ன ஸ்போர்ட்ஸ் கூட ஃப்ரம் வீட்ல இருந்து கூட நம்ம ஃபேமிலி கூட கூட அந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கூட நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் கான்சென்ட்ரேட் பண்ணலாம். அதெல்லாமே ரிலேட்டடா நீங்க போங்க, இந்த மாதிரி அடிக்ட் ஆகாதீங்க. ஏன்னா இப்போ இருக்க யங் ஜென்ரேஷன்ஸ் நிறைய அடிக்ட் ஆகுறத நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். ஸோ அந்த மாதிரி அடிக்ஷனுக்கு போகாம நம்ம யூஸ்ஃபுல்லான திங்ஸ்க்கு போகி பிரைம் மினிஸ்டர் சொன்ன மாதிரி 2036 நம்ம இந்தியா வந்து எங்க கொண்டு போய் நிறுத்தணும்ன்ற ஒரு டார்கெட் வச்சிருக்காங்களோ அந்த டார்கெட் அச்சீவ் பண்றதுக்கு யங்ஸ்டரான நம்ம தான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்.
4: என் பேர் கோகுல விசித்திரன். நான் வந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்தியா டீம்ல இருந்து நான் வரேன். ஐம் டேக்வாண்டோ அத்லட். நான் வந்து இப்ப காலேஜுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஆன்லைன் இன்ட்ராக்ஷன் மீட்டிங்காக இங்க வந்து வந்திருக்கேன். வந்து இங்க கலந்துகிட்டதுல வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க வந்து இந்தியாக்காக நீங்க விளையாடி பெருமை சேருங்க அப்படின்ட்டு வந்து பிரைம் மினிஸ்டரும் நானும் வந்து கேட்டுக்கிறேன்.
2: வளர்ச்சியடைந்த பாரதத்தின் முதற்கட்டமாக விளையாட்டுத் துறைக்கு பாரத பிரதமர் அதிக முக்கியத்துவம் அளித்து வருவது மாணவ மாணவிகள் விளையாட்டு வீரர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது.
5: இந்திய அரசின் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் மை பாரத் கேந்திராக்கள் மூலம் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் கல்லூரிகளில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பங்கு பெறும் வகையில் கேலோ இந்தியா கலந்துரையாடல் நிகழ்ச்சி நடைபெற்றது. தருமபுரி மாவட்டத்தில் நல்லம்பள்ளி மற்றும் மொரப்பூர் கல்லூரிகளில் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மை பாரத் கேந்திரா செய்திருந்தது. 100 கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரையை நேரலையில் கண்டுகளித்தனர். விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கும் விளையாட்டு வீரர்கள் அவர்களின் அனுபவங்களையும் இந்நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொண்டனர். முன்னதாக விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது. பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆற்றிய உரை தங்களுக்கு புத்துணர்வையும் விளையாட்டுத் துறையில் ஈடுபட ஆர்வத்தையும் அளித்துள்ளதாக இளைஞர்கள் தெரிவிக்கின்றனர்.
6: என்னுடைய நேம் வந்து பவதாரணி. என்னோட டிஸ்ட்ரிக்ட் வந்து தருமபுரி. நான் வந்து டான் பாஸ்கோ காலேஜ்ல வந்து படிச்சுட்டு இருக்கேன். இங்க வந்து விஜய் வித்யா காலேஜ்ல வந்து என்ன வந்து கெஸ்டா இன்வைட் பண்ணிருந்தாங்க. இங்க வந்து சார் நரேந்திர மோடி சார் வந்து லைவ்ல வந்து வந்து ஸ்போர்ட்ஸ் பத்தி 2036 ஒலிம்பிக்ஸ் பத்தி வந்து இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து எங்களுக்கு

0: வந்து நிறைய மோட்டிவேஷ்னலாக இருந்துச்சு. என்னுடைய கேம் வந்து அத்லெட்டிக்ஸ். நான் அத்லெட்டிக்ஸில் வந்து லாங் ஜம்பில் வந்து நேஷனல் லெவலில் வந்து கோல்டு பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து இன்டர்நேஷ்னலுக்கு வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேங்க சார்.
1: என் பேர் இளவரசன். நான் தருமபுரி டிஸ்ட்ரிக் அனசாகரம்ன்ற ஊர்லேருந்து வரேன். வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவிலேருந்து நான் வாலிபால் டிசிப்ளினில் இருக்கேன். இங்கே ஸ்ரீ விஜய் வித்யாலயா காலேஜ் நல்லம்பள்ளியில் வந்து கேலோ இந்தியா ஃபங்க்ஷனுக்காக வந்திருந்தோம். அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டையும் வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணி அவங்க கேட்ட கேள்விக்கு எல்லாருக்கும் பதில் சொன்னோம். பட் எல்லா கேள்வி கேட்டாங்க, நல்லா இருந்துச்சு. அப்புறம் திரு பிஎம் நரேந்திர மோடி வந்து காணொலி வாயிலாக நடக்க போகிற 2030 நடக்க போகிற ஒலிம்பிக்ஸ் பற்றி சொல்லிட்டு இருந்தார். அது ஒரு மோட்டிவேஷனலாக இருந்துச்சு. வேறு ட்ரைனிங் பண்ண எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேஷனலாக.
2: என் பேர் பாவல்டா. நான் தருமபுரி மாவட்டம் நல்லமல்லி. நான் வாலண்டியர்ஸாக தருமபுரியில் ஒர்க் பண்ணுறேன். விஜய் வித்யா காலேஜில் வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து காணொலி மூலிமா மை பாரத் மூலிமா நடத்தப்படுற ப்ரோக்ராமில் பேசிட்டு இருக்காரு. பேசும்போது பார்த்தீங்கன்னா நிறைய கருத்துக்களை சொன்னார். நெக்ஸ்ட் நம்ம எப்படி கேலோ இந்தியாவிலேருந்து நம்ம ஒலிம்பிக் எப்படி எடுத்துகிட்டு போகணும், ஒலிம்பிக்கில் நம்ம எப்படிலாம் பதக்கம் வெல்லலாம், 2036 ஒலிம்பிக்கில் நம்ம எந்த அளவுக்கு முன்னேறணும்னு சொல்லிட்டு பிரதமர் மோடி அறிவுறுத்தினார். அந்த அறிவுறுத்தல் வந்து மாணவர்கள் எல்லாருமே எல்லாம் யூஸ் பண்ணி கேட்டாங்க. கேட்கும்போது அவங்களுக்குள்ளேயும் நான் பார்க்கும்போது கண்ணால் பார்க்கும்போது மாணவர்களுக்குள்ள வந்து ஒரு புத்துணர்ச்சி வந்தது. அந்த புத்துணர்ச்சியை பார்க்கும்போது மோடி பேசின ஸ்பீச் வந்து பார்த்தீங்கன்னா நரேந்திர மோடி அவர் பேசுனது ரொம்ப சென்சிட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்தது. அதாவது நம்ம இளைஞர்கள் அடுத்த கட்டத்துக்கு எப்படி வரணும், போதையை தடுக்கணும், அதுலேருந்து நம்ம மீட்டு நம்ம விளையாட்டுத் துறைக்குள்ளே வந்தால் தான் நம்ம ஒரு ஒழுக்கம் கட்டுப்பாடு கண்ணியம் எல்லாமே இருக்குன்னு சொல்லி பெருமிதமாக பேசினேன். நம்ம இந்தியாவை பற்றியும் நம்ம இளைஞர்களை பற்றியும். நம்ம இளைஞர்கள் தான் இந்தியாவிலே நிறைய இருக்கும். அதனால் வந்து அவங்கள வந்து ஊக்குவிக்கும் அளவு நிறைய பேசிட்டு இருக்காரு.
3: பாரத பிரதமர் முன்னெடுக்கும் இந்த முயற்சிகள் நமது நாட்டின் இளைஞர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது.
4: நான் டிஸ்ட்ரிக்ட் யூத் ஆஃபீஸர் சிவசண்முகம், தருமபுரி மாவட்டத்திலிருந்து பேசுறேன். கேலோ இந்தியா டயலாக்னு சொல்றோம் இந்த தலைப்பை. இந்தியாவில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய நாடு வந்துட்டு இளைஞர்கள் வந்துட்டு அதிகமாக இருக்கிற நாடு. அதனால வந்துட்டு நம்ம இளைஞர்கள் இருந்தாலும் நம்மளுடைய பதக்கப்பட்டியலில் நம்ம ரொம்ப பின்தள்ளி இருக்கோம். அதை முன்னுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான நோக்கத்தில் பிரதமர் வந்துட்டு இளைஞர்கள் கூட டைரக்டாக பேசுறாரு. நிறைய பேர்த்த வந்து ஸ்போர்ட்ஸை கரியராக சூஸ் பண்ண சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட் நிறைய வந்து ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருக்குது. பிளஸ் ஃபண்டிங்கும் வந்துட்டு ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்துட்டு அதிகம் பண்ணிட்டே இருக்காங்க. இதை பத்தி எல்லாமே சொல்லிட்டு 2036 இந்தியா வந்துட்டு ஒலிம்பிக் முதல் முறையாக நடத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய இலக்கோட வந்துட்டு பிரதமர் மோடியோட இருக்காங்க. அந்த நோக்கத்தோட போயிட்டு இருக்கோம்.
5: தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மேரா யுவ பாரத் மற்றும் நாட்டு நலப்பணி திட்டம் சார்பில் கேலோ இந்தியா சம்வாத் நிகழ்ச்சி திண்டுக்கல் மாவட்டத்தில் உற்சாகமாக நடைபெற்றது. வேடசந்தூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் நத்தம் NPR தனியார் கல்லூரி ஆகிய இரண்டு இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் காணொலி வாயிலாக கலந்து கொண்டு உரையாடினார். பிரதமரின் உரை தங்களுக்கு பெரும் உத்வேகம் அளித்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர். வேடசந்தூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தேசிய அளவிலான விளையாட்டு வீரர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். விளையாட்டு கட்டமைப்புகளை மேம்படுத்துவது குறித்து முக்கிய ஆலோசனைகளும் இதில் முன்வைக்கப்பட்டன. கலந்துரையாடல் மூலம் பெறப்பட்ட முதன்மையான கோரிக்கைகள் அனைத்தும் மத்திய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் பரிசீலனைக்காக இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டுள்ளன.
6: நாங்க ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிக்கும் போது நான் ஸ்போர்ட்ஸ் ஆரம்பிக்கும் லைக் இவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்லை. இப்போ அவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் வந்து இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்கு. அதை வந்து நாங்க இப்போ வர யூத் ஜென்ரேஷனுக்குலாம் நம்ம ஷேர் பண்றப்போ அவங்களுக்கு நிறைய தெரியுது, நிறைய ஸ்கீம்ஸ். அவங்களுக்கு இன்னும் இன்ஸ்பயர் ஆவாங்க. நம்மளும் இன்னும் ஸ்போர்ட்ஸ் வந்து நம்மளுக்கு இன்னும் ஃபியூச்சர் இருக்கு, பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்றத அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு.
7: எக்ஸ்பீரியன்ஸ் டேரக்டா ரூரல் யூத்ஸோட ஷேர் பண்ணது வெரி இம்பாக்ட்ஃபுல்லா இருந்துச்சு. ஸோ இட் வாஸ் அ கிரேட் அண்ட் சக்சஸ்ஃபுல் ஈவென்ட் ஃப்ரம் த மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ அண்ட் ஐ ஆல்சோ தேங்க் மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் நான் என்ன பார்த்தேன் அப்படின்னா மெனி ரூரல் பீப்புள்ஸ்க்கு கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் நிறைய போய் சேர்ந்துருக்கு. அண்ட் இட் இஸ் வெரி பாசிட்டிவ் ஸ்டெப் இன் டர்ம்ஸ் ஆஃப் இன்க்ளூசிவிட்டி இன் திஸ் கண்ட்ரி.
8: இந்த ஸ்கில்ல பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இப்பதான் அந்த ஸ்கில் வந்து இவங்க சொல்லி கொடுத்தாங்க. இந்த ஸ்கில்ல எனக்கு நிறைய கிடைச்சிருக்கு. அவங்க சொல்லி கொடுத்ததுல பயன்படுற மாதிரி நிறைய கிடைச்சிருக்கு.
9: பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணா நம்மளோட ஹெல்த்தும் நல்லா இருக்கும். ஸோ வந்து அடுத்த லெவல் வந்து நம்ம ஜென்ரேஷன் வந்து டெவலப் ஆகும்.
5: நிகழ்ச்சியில் போதைப் பொருளுக்கு எதிரான உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டனர்.
10: மத்திய அரசின் சமூக வலைதள பதிவுகள். ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளில் பதக்கம் வெல்வோர் எண்ணிக்கை முன்பை விட அதிகரித்து வருவதாக மத்திய அரசின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது. இளையோர் விளையாட்டை வாழ்வின் ஒரு அங்கமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டுள்ளார். விளையாட்டு ஒழுக்கம் மற்றும் தன்னம்பிக்கையை வளர்ப்பதாக தேசிய விளையாட்டு தினத்தை முன்னிட்டு மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். மகளிருக்கு அதிகாரம் அளித்து வாழ்வில் முன்னேற்றம் அடையும் வகையில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு செயல்படுத்தி வருவதாக மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சகத்தின் சமூக வலைதளத்தில் கூறப்பட்டுள்ளது.
11: இத்துடன் இன்றைய செய்திக் கதம்பம் நிறைவு பெறுகிறது.

0: மணி 10 நிமிடம். ஆகாஷ்வாணி
1: என்னுயிர் கண்ணம்மா நாடகம். எழுதியவர் எம் ஆர் குருமூர்த்தி அவர்கள். நடிப்பு எஸ் ஆனந்தன், எஸ் எஸ் சுந்தரராஜன், எம் ஏ பிரகாஷ், கௌசல்யா, ஏ கே அபிராமி, எம் உமா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன். என்னுயிர் கண்ணம்மா நாடகம்.

0: வேதா ரெடியா?
1: இதோ அஞ்சு நிமிஷத்துல ரெடி ஆயிடுவேங்க.
0: ஆமா, இப்படி அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் சொல்லியே அரை மணி நேரம் ஓடி போச்சு. விழாவுக்கு அஞ்சு மணிக்கு போகணும், இப்பவே மணி 4:15 ஆயிடுச்சு. லேட் ஆயிட போதுன்னு ஆபீஸ்ல இருந்து அடிச்சு பிடிச்சு வந்தா நீ இப்படி லேட் பண்றிய?
1: இதோ கதவு பூட்ட வேண்டியது மட்டும் தாங்க பாக்கி.
0: கிளம்புற நேரத்துல போன் வேற. வேதா யாருன்னு பாரு.
1: ஹலோ.
2: ஹலோ வேதா, நந்தாமா அத்த பேசுறேன்.
1: சொல்லுங்க.
2: நம்ம நேகா ஏதோ பெரிய விழாவுக்கு போக போறதா காலையில தீபக் சொன்னா, ரொம்ப சந்தோஷமா.
1: ஆமா அத்த, விழாவுக்கு இன்வைட் பண்ணிருக்காங்க. ஆனா அங்க போனாதான் தெரியும் நேகாவுக்கு பரிசு கொடுக்க போறாங்களா. என்ன பரிசுன்னு தெரியல. என்னங்க அத்த பேசுறாங்க?
0: அம்மாவா? குடு. ஹலோ அம்மா, சொல்லுமா.
2: ஒண்ணு இல்லப்பா, குழந்தைக்கு ஒரு வாழ்த்து சொல்லலாமேன்னு தான் கூப்பிட்டேன். நேகா இருக்காளா?
0: அம்மா, நாங்க இப்ப அவசரமா கிளம்பிட்டு இருக்கோம். கீழே இறங்கி அவ காருக்கு போயிட்டா, ஃபங்க்ஷன் முடிஞ்சு வந்து பேசுறோமே.
2: ஓ அப்படியா, சரிப்பா. குழந்தைக்கு என்னோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள். நேகா ரொம்ப சுட்டி, நிச்சயம் பரிசோட தான் வருவா. பத்திரமா போயிட்டு வாங்க ரெண்டு பேரும். வச்சிட்டமாப்பா?
0: ஓகேம்மா, தேங்க்ஸ்மா, பாய்மா.
2: பாய்ப்பா.
0: வேதா சீக்கிரம் வா, லெட்ஸ் மூவ்.
3: வேதா என்ன ஒரே டென்ஷனா இருக்க?
1: ஒன்னும் இல்ல சத்யா.
3: ஒன்னும் இல்லன்னு உன் உதடு சொன்னாலும் வேதா எனக்கும் பல்ஸ் தெரியாதா? நீ எல்லாம் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. ஏன்னா நேஹா போன எல்லா காம்படிஷன்லயும் பிரைஸ் வாங்காம வந்ததே இல்ல. நீ வேணா பாரு, இந்த காம்படிஷன்லயும் அவதான் ஜெயிக்க போறா. ஓகே.
2: முத்தமிழ் விழாவை முன்னிட்டு போன வாரம் பரபரப்பான போட்டி நடந்து முடிந்தன. பல வகை திறமைகளையும் கொண்ட அந்த திறமைசாலி யார்? இதோ இன்னும் சில நொடிகளில் முடிவுகள். முதல் பரிசான 50,000 ரூபாயையும் லேப்டாப் கம்ப்யூட்டரையும் ஜெயிச்சிருக்கிறது யாரு, எந்த ஸ்கூல் அப்படிங்கறதையும் இப்ப அறிவிக்க போறோம். எஸ், ஃபர்ஸ்ட் பிரைஸ் கோஸ் டு நேஹா ஃப்ரம் CPS சீனியர் செகண்டரி ஸ்கூல். நேகாவுக்கு முதல் பரிசான 50,000 ரூபாய்க்கான காசோலையை வழங்க வருகிறார் நமது பாரதம் பத்திரிகையின் ஆசிரியர் திரு தேவசேனாபதி அவர்கள். மற்றொரு பரிசான லேப்டாப்பை வழங்க வருகிறார் சாஃப்ட்டெக் டெக்னாலஜியின் CEO திரு சச்சிதானந்தன் அவர்கள்.
1: வாழ்த்துக்கள் நேகா.
4: வாவ்,
3: சூப்பர் நேகா, செம்ம போ. வேதா, உன் பொண்ணு ரொம்ப கலக்கிட்ட. ஆடியன்ஸ் கிட்ட பேச்சு மூச்சே காணும், பின் ட்ராப் சைலன்ஸ். சூப்பர்
5: தீபக், கன்கிராஜுலேஷன்ஸ். நேகாவ அடிச்சுக்கிறதுக்கு ஆளே இல்ல.
0: Thank you sir. Thank you.
3: சூப்பர், கீப் இட் அப்.
4: Really proud parents you are.
1: எல்லா இடத்துலயும் நேகாவ பத்தி தான் பேச்சு.
2: ஓகே ஓகே, அடுத்த ஈவென்ட் எங்க, எப்போ?
1: அடுத்தது கரூர்ல ஒரு காம்படிஷன் இருக்கு, 20ஆம் தேதி சென்னையிலே ஒன்னு இருக்கு.
3: அவளுக்கு என்ன, எங்க போனாலும் வெற்றி தான்.
0: என்ன வேதா, இப்ப ரிலாக்ஸ் ஆயிட்டியா?
1: ஆமாங்க. நீங்க மட்டும் என்ன, நேகா ஸ்டேஜ்ல ஏறும் போது பார்த்தேனே 1000 watts பல்ப் தான் முகத்துல.
0: ஆமா வேதா, நேகா அப்படியே ஒரு குட்டி ஏஞ்சல் மாதிரி இருந்தா. ஆனா ஃபங்க்ஷன் முடியதான் இவ்வளவு லேட் ஆயிடுச்சு. மொபைல் எங்க? ஓ, இங்க இருக்கா? அடடா, அப்பா கிட்ட இருந்து 3 missed calls பாத்தியா, சொல்லிக்கிட்டே இருந்தேன், கால் பண்ணிட்டாரு. ஹலோ அப்பா.
5: என்னப்பா தீபக், விழாவெல்லாம் முடிஞ்சிடுச்சா, வீட்டுக்கு வந்தாச்சா?
0: விழா இப்பதான்ப்பா முடிஞ்சது, இனிமே தான் வீட்டுக்கு போகணும். நேஹா தான்ப்பா ஃபர்ஸ்ட் பிரைஸ், 50,000 ரூபாய் கேஷ் பிரைஸும் லேப்டாப்பும் வாங்கினா. ஒரே பாராட்டு மேல தான் போங்க.
5: ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. இந்த சின்ன வயசுல நேஹா எவ்வளவு பெரிய விஷயங்கள்லாம் சாதிக்கிறா. எங்கப்பா அவ, குடுப்பா ஒரு நிமிஷம் பேசுவோம்.
0: அப்பா ரொம்ப லேட் ஆனதுனால தூங்கிட்டாப்பா.
5: அப்படியா, சரிப்பா காலையில பேசிக்கிறேன்.
0: ஓகேப்பா, குட் நைட்.
5: குட் நைட். என்ன ராதா, நீ இன்னும் தூங்கலையா?
2: இல்லங்க, மனசு ரொம்ப கனமா இருக்கு. நம்ம பேத்தி நேகா சின்ன வயசுல பெரிய பெரிய விஷயத்தெல்லாம் சாதிக்கிறா, அது சந்தோஷம்தான். ஆனா

0: அப்புறம் என்ன ஆனா?
1: பிள்ளை இவ்வளவு சாதிக்குது, ஆனா அது கூட ரெண்டு வார்த்தை பேச முடியலையே. அதுதாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குது. இன்னைக்கு காலையில போன் பண்ணேன், ராத்திரி அவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வந்த குழந்தை காலையில 6 மணிக்கெல்லாம் பாட்டு கிளாஸ்க்கு போயிட்டாளாம். என்னத்த சொல்றது, எப்போ கேட்டாலும் ஏதோ ஒரு விஷயத்துல பிஸியா இருக்கா பிஸியா இருக்கா.
0: யோசிச்சு பார்த்தா எனக்கும் தான் புரிய மாட்டேங்குது. 24 மணி நேரமும் பிஸியா இருக்கிற வயசாயுது.
1: அதுதாங்க, எனக்கு மனசு ரொம்ப கனமா இருக்கு. ஏதேதோ பழைய ஞாபகங்கள்.
0: அப்படியா, எனக்கும் சொல்ல கேக்குறேன்.
1: தீபக்கும் தாரிணியும் குழந்தைகளா இருந்த காலத்தோட நினைப்பு தாங்க அது, என்ன விடாம துரத்துது.
0: புரியுது புரியுது, நல்லாவே புரியுது உன்னோட ஆதங்கம்.
1: நீங்க ஆபீஸ்ல இருந்து வந்ததும் அப்பா என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு காத்திருப்பாங்க தீபக்கும் தாரிணியும். நீங்க வாங்கிட்டு வந்த தின்பண்டத்தை துளி கூட சண்டை இல்லாம அழகா அவங்களே பங்கு பிரிச்சு சாப்பிடுவாங்க. அப்புறம் அன்னைக்கு ஸ்கூல்ல நடந்த விஷயங்களை உங்க கூட பகிர்ந்துப்பாங்க. என்கிட்ட சொல்ல மறந்த சில விஷயங்கள் கூட உங்களை பார்த்த உடனே ஞாபகம் வரும்.
0: நீ கூட இப்பதான் உங்களுக்கு இதெல்லாம் தோணுச்சான்னு பொய்யா கோச்சுப்ப.
1: நேரம் கிடைச்சப்பெல்லாம் நீங்க அவங்களுக்காகவே தான் உங்க நேரத்தை செலவழிச்சீங்க. எத்தனை நாள் வாடகைக்கு சின்ன சைக்கிள் எடுத்து தீபக்கு கத்து கொடுக்க தெருவில ஓடி இருப்பீங்க. புள்ள விழுந்துட்டா தெரியாதுன்னு தெருவில அவன் கத்துக்கும் போது அவன் கூடவே ஓடி இருக்கீங்க. அவன் குளம்னா எப்படி இருக்கும்னு கேட்டான். அப்படிங்கறதுக்காக பக்கத்து கிராமத்துக்கு கூட்டிட்டு போய் குளத்தையும் அதுல இருக்கிற மீனையும் காமிச்சீங்க, தண்ணியில போற வாத்தியும் காமிச்சீங்க. அவனை தண்ணியில இறக்கி விளையாட வச்சு தானே கூட்டிட்டு வருவீங்க.
0: ஆமாமா, தாரணிக்கு குளத்துல இருக்கிற அள்ளி பூனா ரொம்ப பிடிக்கும். அத பறிச்சு ரெண்டு கையிலயும் வச்சுக்கிட்டு, இந்த தண்டி ஏன் நீளமா இருக்குது, இது நடுவுல ஏன் ஓட்டை இருக்குது, இது எப்படி அந்த தண்ணியில நிக்குது, ஏன் இல வட்டமா இருக்குது, ஏன் தண்ணியில மிதக்குதுன்னு கேள்வி மேல கேள்வி கேப்பாமா.
1: நீங்க அதுக்காக ஒரு நாளும் கடிஞ்சி நான் பார்த்ததே இல்லங்க. அவ்வளத்துக்கும் பொறுமையா பதில் சொல்லுவீங்க. ராத்திரி மொட்டை மாடியில பாய விரிச்சு படுத்துக்கிட்டு மேல வானத்துல தெரியற நட்சத்திரங்களை எண்ண ஆரம்பிச்சு அப்படியே தூங்கி போயிடுவாங்க. வீட்டுல கரண்ட் இல்லன்னா கூட சந்தோஷப்படுறது நம்ம பசங்க தான். உங்களுக்கு நினைவு இருக்கா?
0: மறக்க முடியுமா என்ன? கரண்ட் போனதும் நீ மெழுகு வச்சு ஏத்து வைப்ப. உடனே தீபக் தாரணி அக்கம் பக்கத்துல இருக்கிற அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து கை விரல்களால மான், குருவி, யானை, பருந்து, மரம் என்னென்னவோ செஞ்சு நிழலோட விளையாடுவாங்க. ராதா, நீ ஒவ்வொரு விஷயத்திலயும் அது சின்னதா இல்ல பெருசான்னு கூட பாக்காம எல்லாத்துலயும் தனி கவனம் செலுத்துவோமா.
1: உங்களை விடவா, இருக்கிற லீவ்லயும் அவங்கள கூட்டிட்டு போய் ஒவ்வொரு இடத்துல நடக்கிறதையும் நேரடியா காமிச்சு விளக்குவீங்க. நினைவு இருக்குதாங்க உங்களுக்கு?
0: நல்ல நினைவு இருக்குது. கட்டடம் கட்டுற இடத்துல கூட்டிட்டு போய் எப்படி அஸ்திவாரம் தோன்றாங்கன்றதுல ஆரம்பிச்சு, எப்படி கட்டடம் கட்டுறாங்க, எப்படி கதவு ஜன்னல் செய்யறாங்க, பைப் எப்படி ஃபிட் பண்றாங்க, எப்படி கரண்ட் கனெக்ஷன் கொடுக்கறாங்க, போர் எப்படி தோன்றாங்க, இப்படி எதை பத்தி சொன்னாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்டா கேட்டுப்பாமா. ஆமா, இன்னைக்கு என்ன இவ்வளவு மலரும் நினைவுகள் உனக்கு?
1: தெரியலங்க, காலையில இருந்து என்ன நினைவுகள் துரத்திட்டே இருக்கு. அப்பா அம்மாவோட அருகாமைய பொம்மையும் சாக்லேட்டும் ஈடு செய்யுமா என்ன?
0: அது எப்படி முடியும் ராதா? என்னதான் விலை உயர்ந்த பரிசு பொருள்களும் சாப்பிடுற பொருள்களும் கிடைச்சாலும் பெத்தவங்களுக்கு ஈடா சப்ஸ்டிட் பண்ணவே முடியாதுமா.
1: கேட்டீங்களே என்ன யோசனைன்னு? இதுதாங்க யோசனை. நேகாவுக்கு இந்த மாதிரியான சந்தோஷம் எதுவுமே கிடைக்கிறது இல்ல. பாவம் குழந்தை, காலையில எழுந்ததுலேருந்து ராத்திரி படுக்கிற வரைக்கும் ஒரு ரோபோ மாதிரி இருக்கா, சாவி கொடுத்த பொம்மை மாதிரி இருக்கு அவளோட தினசரி நடவடிக்கைகள் எல்லாமே. அதுதான் என்னோட இந்த கனமான மனசுக்கே காரணம்.
0: ஆமா ராதா, நானும் இத பத்தி நினைக்காத நாளே இல்ல. அவளுக்கு சாப்பிட, விளையாட, தூங்க இப்படி எதுக்குமே நேரம் இல்ல. எதை தேடி ஓடுறோம்னு தெரியாமலே ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த வர ராதா, உன்னோட மனச போட்டு அழட்டிக்காத. எல்லாத்துக்கும் ஒரு விடை உண்டு, எல்லா பூட்டுக்கும் ஒரு சாவி உண்டு. இந்த விஷயமும் நிச்சயமா புரியும். இப்ப நீ போய் தூங்குமா.
1: சரிங்க.
2: வேதா, ஃபர்ஸ்ட் பிரைஸ் எப்படி நேஹாக்கு தான்.
3: அப்படிதான் எதிர்பார்க்கறோம். முந்தனத்து போன ஒரு காம்படிஷன்ல கூட நேகா நல்லா தான் பண்ணினா, ஆனா கூட 2வது பிரைஸ் தான் கிடைச்சது. அதனால இன்னைக்கு மேடம்க்கு ஃபுல் பிராக்டிஸ். அவங்க அப்பா நேத்தி இதுக்காகவே ஆபீஸ்ல இருந்து சீக்கிரம் வந்துட்டாரு. மெயினா அடுத்த மாசம் நடக்க போற ரியாலிட்டி ஷோல மட்டும் ஜெயிச்சிட்டான்னா நேகா ரேஞ்சே மாறிடும். Actually, we are more focusing on it.
2: அதுலதான் ஃபர்ஸ்ட் பிரைஸ கார் கொடுக்கறாங்கல்ல?
3: அதேதான். சரி, வா வா, அடுத்தது நம்ம ஸ்கூல் தான். நேகா, ஆல்பாபெட்டிக்கல் ஆர்டர்ல

0: கூப்பிடுவாங்க. சோ மோனிஷாக்கு அடுத்தது நீதான். சூப்பரா பண்ணணும். எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் பிரைஸோட வரணும். ஓகேவா? ஆல் தி பெஸ்ட்.
1: அடுத்து சிபிஎஸ் சீனியர் செகண்டரி பள்ளி மாணவி நேஹா. நேஹா ஃப்ரம் சிபிஎஸ் சீனியர் செகண்டரி ஸ்கூல். நேஹா, நேஹா,
0: நேஹா, உன்னோட பேர் அனௌன்ஸ் பண்றாங்க. வா வா நேஹா. ஐயோ நேஹா, என்ன என்னமா ஆச்சு உனக்கு?
2: ஹா நேஹா, நேஹா மயங்கிட்டாலே. வேதா வா, சீக்கிரம் போகலாம்.
3: ஐயோ பாவம் குழந்தை விழுந்துருச்சு. சீக்கிரம் சீக்கிரம் ஆட்டோ பண்ணுங்க. போங்கம்மா, பக்கத்துல ஆரம்பிச்ச ஹாஸ்பிடல் இருக்கு. அதோ அதோ ஒரு ஆட்டோ போகுது. ஆட்டோ, ஆட்டோ, இந்த பக்கம் எடுத்துக்கு. ஆ வாங்க வாங்க, சீக்கிரம் ஆட்டோ வேதுங்க. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க.
0: சத்யா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. கவலைப்படாத, தீபக்கு உடனே கால் பண்ணு. கடவுளே காப்பாத்து.

0: தீபக், தீபக் வந்துட்டீங்களா?
1: சொல்லுவேதா, என்னாச்சு?
0: நேகா நல்லாதான் இருந்தா, திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டா. பேச்சு முச்சே இல்ல, எனக்கு ஒரு நிமிஷம் உயிரே போயிடுச்சு. இமிடியேட்டா நானும் சத்யாவும் வந்து இங்க அட்மிட் பண்ணிட்டோம்.
1: என்னாச்சுன்னு புரியலையே. காலையில ஆஸ் யூஷுவல் ரொம்ப ஆக்டிவா தானே இருந்தா, திடீர்னு குழந்தைக்கு என்னாச்சு? அவளை செக் பண்ண டாக்டர்ஸ் என்னமா சொன்னாங்க?
0: எதுவும் சொல்லலங்க. ஸ்கேன், பிளட் டெஸ்ட் எடுத்தாங்க. இங்க இப்போதைக்கு ரூம்ஸே இல்லையா, சோ ஐசியூல இருக்கா. அத்தமாமாக்கு சொல்லிட்டீங்களா? அவங்க வந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்குங்க.
1: எஸ்மா, அப்பவே சொல்லிட்டேன், இன்னும் ஒரு 10 நிமிஷத்துல வந்துருவாங்க. டோன்ட் வரி.
2: ஹலோ, என் பேர் ஜனனி. உங்களை வந்ததுல இருந்து பாத்துட்டு இருந்தேன். நீங்க ரொம்ப டிஸ்டர்ப்டா இருந்ததாலதான் பேசல. யாரு பேஷண்ட்?
0: ஆமா, வந்ததுல இருந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. என் பொண்ணு நேகா தான் பேஷண்ட். அது அத்தை மாமா வராங்களே.
2: உங்க பேத்திக்கு சீக்கிரம் சரியாயிடும்.
3: தேங்க்ஸ்மா, உன்னோட வார்த்தைகள் எனக்கு ஒரு நிம்மதியை கொடுத்துருக்கு. எங்க பேத்தி நேகா ரொம்ப கெட்டிக்காரி, 7வது படிக்கிறா. படிப்பு விஷயத்துல மட்டும் இல்ல, அவ பல பல விஷயத்திலயும் ரொம்ப ஸ்மார்ட்.
2: அப்படியா?
3: நல்லா தான் இருந்தா, திடீர்னு என்ன ஆச்சோ, யார் கண்ணு பட்டுச்சோ, இப்படி ஹாஸ்பிடல்ல அட்மிட் ஆயிருக்கா.
2: வருத்தப்படாதீங்கம்மா, இப்ப எங்க பார்த்தாலும் வைரல் ஃபீவர், சரியாயிடுமா?
3: எனங்க இந்த வார கடைசியில பிள்ளைய பாக்க போலான்னு சொன்னோம், கடைசியில போயும் போயும் இங்க இப்படி வந்து பாக்கணுமா?
4: ராதா, கொஞ்சம் சும்மா இருமா. அந்த பொண்ணு சொல்றது கரெக்ட் தான், ஊரு பூரா ஜுரம். ஆனா பயப்படுறதுக்கு ஒண்ணும் இருக்காதுமா, கொஞ்சம் அமைதியாயிரு.
3: அமைதியா முயற்சி பண்றேங்க.
5: எஸ், குட் ஈவினிங் டாக்டர்.
6: வாங்க மிஸ்டர் தீபக்.
5: டாக்டர், இவங்க என் வைஃப் வேதா.
0: குட் ஈவினிங் டாக்டர்.
6: எஸ் உட்காருங்க. நேகா இஸ் ஃபைன். இனிஷியல் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்தேன், லுக்ஸ் ஃபைன். சரி, இதுக்கு முன்னாடி கீழே விழுந்து தலையில ஏதாவது அடிபட்டது உண்டா?
0: இல்ல டாக்டர், அவ விளையாட போறதே ரொம்ப ரேர் தான்.
6: ஓ, இஸ் இட்? அப்போ உங்க பொண்ணோட டெய்லி ரூட்டீன் என்ன?
5: டாக்டர், நேகா படிப்புலயும் சுட்டி, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லயும் சுட்டி.
6: தட் இஸ் வெரி நைஸ். ஓகே, tell me about your daily activities. School timing enna?
0: காலையில 8:00 ல இருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும். வீட்டுக்கு 4:30 வந்துருவா சார்.
6: ஓ, ஓகே. தென்
0: திங்கள், புதன், வெள்ளி மூணு நாள் காலையில 6-7 பாட்டு கிளாஸ் முடிச்சிட்டு வந்து ஸ்கூல் வர்க் இருந்தா பண்ணிட்டு ஸ்கூல் போயிடுவா.
6: ஓ, அப்புறம்
0: செவ்வாய், வியாழன் ரெண்டு நாளும் ஈவினிங் 5:00 ல இருந்து 6:00 டிராயிங் கிளாஸ். இப்போ அதுல லெவல் 4 போயிருக்கா. திங்கள், வெள்ளி ரெண்டு நாள் ஈவினிங் பரதநாட்டியம் கத்துக்கறா. நிறைய பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருக்கா.
6: ஓஹோ, அவ்வளவுதானா?
5: இல்ல டாக்டர், இந்த காலத்துல ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்ல பாருங்க. அதனால சனி ஞாயிறு ரெண்டு நாளும் கராத்தே கிளாஸ் போறா. இப்போ ப்ளூ பெல்ட் வாங்கியிருக்கா.
6: தட்ஸ் எக்ஸலன்ட். தென்
5: காம்படிஷன்ஸ் போறதுக்காக அடிக்கடி ஸ்பெஷல் செஷன்ஸ் அட்டெண்ட் பண்ணுவா.
6: ஓஹோ, அது எப்போ?
5: அது த்ரூ ஸ்கைப் தான், ஃபிளெக்சிபிள் டைமிங்.
6: பரவாயில்லையே, வெரி குட், வெரி குட். ஓகே, தென்
0: அவளோட டான்ஸ் திறமையை பார்த்த உங்க குரு வெஸ்டர்ன் டான்ஸும் தெரிஞ்சா வெஸ்டைலா இருக்கும்னு சனி ஞாயிறு ரெண்டு நாள் மட்டும் காலையில 10:00 to 11:00 அவங்க டைப் இருக்கிற டான்ஸ் ஸ்டுடியோக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. The best one in Tamil Nadu, doctor.
6: Oh, wonderful. Such a child prodigy. Really proud parents indeed. Okay, just நீங்க அவர் ரொட்டீனை எழுதி என்னோட செக்ரட்டரி கிட்ட கொடுத்துருங்க. நாளைக்கு மீதி ரிப்போர்ட்ஸ் அண்ட் ஸ்கேன் வந்துடும், நான் நாளைக்கு உங்களை மீட் பண்றேன். ஓகே,
0: ஓகே. தேங்க்யூ டாக்டர்.
5: ஓகே, தேங்க்யூ.

0: Okay.
1: தீபக், என்னம்மா சாப்பிடுங்க ரெண்டு பேரும்.
2: எனக்கு வேணாம் அத்த.
3: எனக்கும் பசிக்கலமா.
1: இங்க பாரு தீபக், எனக்கு புரியுது. நேகா வீட்டுக்கு வர வரைக்கும் கஷ்டமா தான் இருக்கும். ரெண்டு நாள்ல அவ கட்டாயம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்துடுவா. ஆனா அது வரைக்கும் இப்படி சாப்பிடாம இருக்கிறது ரொம்ப தப்புப்பா.
4: ஆமாம்பா தீபக், குழந்தை வீட்டுக்கு வரும்போது நீங்க வீக் ஆயிடக்கூடாது. லெட் அஸ் பி பிராக்டிக்கல். எப்பவுமே நடக்க போற விஷயத்துக்கு நம்மள தயார் பண்ணிக்கணுமே தவிர சோர்ந்து போயிடக்கூடாது. சாப்பிடுங்கப்பா.
1: ரெண்டு பேரும் கவலைப்படாதீங்க, நேகாக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது. தப்பா நினைச்சுக்காதீங்க. எனக்கு என்னமோ அவளோட அலைச்சல் தான் அவளுக்கு பிரச்சனையா வந்திருக்குன்னு தோணுது.
3: அலைச்சல் அவளுக்கு மட்டும் இல்லம்மா, எங்களுக்கும் தான்.
1: டாக்டர் என்னப்பா சொன்னாரு?
2: தலையில அடிபட்டிருக்குதான்னு கேட்டாரு. இல்லன்னு சொன்னதும் அவளோட தினசரி நடவடிக்கைகளை எழுதி கொடுக்க சொன்னாரு. குடுத்துட்டு வந்திருக்கோம் அத்த. மத்தபடி நல்லா இருக்கான்னு சொன்னாரு. நாளைக்கு மீதி ரிப்போர்ட்ஸ் வந்ததும் பார்க்கறேன்னு சொன்னாரு.
1: எனக்கு தோணுது அவளுக்கு ஒண்ணும் இருக்காது. நீ வேணா பாரு, நான் குல தெய்வத்துக்கு கூட வேண்டிட்டு இருக்கேன். காயப்படுத்த விரும்பல, ஆனா மனசுல இதுக்கு மேல வச்சுக்க முடியல. ஒரு வயசுக்கு அப்புறம் பெத்தவங்க சொல்றது அனாவசியமா தோணும். ஆனா அனுபவத்துல ஒரு சில விஷயங்களை சொல்லாம இருக்க முடியல. எப்பவுமே பிஸி பிஸி பிஸி. அவளால சந்தோஷமா சிரிச்சு பேச முடியல. மத்த குழந்தைங்க மாதிரி அவளுக்கு பிடிச்ச டிவி ப்ரோக்ராம பாக்க முடியல. மத்த பிள்ளைங்க மாதிரி விளையாட முடியல. லீவு நாள்ல கொஞ்சம் லேட்டா எழுந்திருக்க கூட முடியல. அவ்வளவு ஏங்க, இந்த பால்கனில நின்னு ஒரு காக்கா குருவிய கூட அவளால வேடிக்கை பார்க்க முடியல. எப்பவுமே ஏதோ ஒண்ணு அவளை துரத்திட்டே இருக்குது. மந்திரிச்சு விட்ட மாதிரி ஸ்கூல் போறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ், ஸ்கூல் விட்டு வந்ததும் ஒரு கிளாஸ், இது முடிஞ்சப்புறம் அது, அது முடிஞ்சப்புறம் இது. அப்பப்பா எப்பவுமே பிஸியா இருக்கா. எனக்கு பார்க்கும் போது மனசு தாங்க மாட்டேங்குதுங்க.
3: அம்மா, குழந்தைங்க நல்லா இருக்கணும், எல்லாத்தையும் எக்ஸ்பெக்டைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறது தப்பா?
1: இல்லப்பா, தப்பு இல்லப்பா, தப்பே இல்ல. ஆனா ஆசைக்கும் பேராசைக்கும் நடுவுல நூலெழுதான் வித்தியாசம். ஆமா வேதா, அதிர்ச்சி ஆகாத, சொல்ல கஷ்டமா தான் இருக்குது. ஆனா ஆனா உங்களது ஆசை இல்லம்மா, பேராசை.
3: அம்மா நீங்க என்னமா சொல்றீங்க? நீங்க தெரிஞ்சுதான் பேசுறீங்களா?
1: நிச்சயமா நிச்சயமா, தெளிவா தெரிஞ்சு புரிஞ்சுதான்ப்பா பேசுறேன்.
4: தீபக், திறமையான குழந்தை நமக்கு இருக்கிறது பெருமையான விஷயம்தான். அந்த திறமையை வளர்க்கறது தப்பு இல்ல.
3: அப்பா நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? அப்ப எதுதான் தப்பு?
4: திறமையை வச்சு சாதிக்க நினைக்கிறது தப்பு இல்ல தீபக். ஆனா பயிற்சி இருந்தாலும் இல்லைன்னாலும் இப்பவே இந்த கணமே நடக்கணும்னு ஏற்படுற ஆசை தான் உங்க அம்மா சொல்ற மாதிரி பேராசை. ஜெயிச்சே தீரணும்ன்ற வெறி, அது கொடுக்கற அழுத்தம். குழந்தைகளோட மனசுல அவங்களுக்குன்னு கனவுகளை விதைக்க வேண்டிய நேரத்துல பெத்தவங்க அவங்களோட கனவுகளை அவசர கதியில அறுவடை செய்ய விருப்பப்படுறது எந்த விதத்துல நியாயம்பா?
3: போதும்பா, போதும், புரியுது. நீங்களும் அம்மாவும் சொல்றது 100% கரெக்ட். ஆனா இதுக்கு நாங்க வேலையா கொடுத்திருக்கிறது நேகாவோட எழுத்து நினைக்கும் போது என் மேல எனக்கு வெறுப்பா இருக்குப்பா.
2: ஏதோ ஒரு வேகம் அவ எல்லாத்துலயும் முன்னே இருக்கணும்ன்ற ஆசை. அதுதான் மாமா, மத்தபடி இப்படி ஆகும்னு நான் கனவுல கூட நினைக்கல. அத்தை சொல்லும் போது கூட நான் எத்தனையோ நாள் எதிர்த்து ஆர்கியூ பண்ணிருக்கேனே தவிர அதுல இருந்த உண்மை எனக்கு புரியல.
1: கவலைப்படாதீங்க, காரணம் இல்லாம எதுவுமே நடக்கிறது இல்ல. இதுவும் நல்லதுக்குதான்.
5: மேடம், நீங்க கொடுத்திருந்த நேகா ருட்டீனை பார்த்தேன். சாரி டு சே, டூ மச் ப்ரெஷர், எக்ஸஸ் லோட், ஸ்ட்ரெஸ், இதெல்லாம் தான் அவளோட மயக்கத்துக்கு காரணம். ஆல் ஹர் ரிப்போர்ட்ஸ் ஆர் குட், நோ நீட் டு வரி. அவளோட நாளை அவளோட கமிட்மெண்ட்ஸ் தான் நிர்ணயிக்குது. அவளோட ஸ்கூல், மற்ற கிளாஸஸ், போட்டிகள், அதுக்கான தயாரிப்புகள்னு ஒரு எந்திரமயமாக தான் இருக்குது அவளுடைய நாள். கிவ் ஹர் ஸ்பேஸ், ஷி வில் பி ஆல் ரைட், ஷி கேன் பி டிஸ்சார்ஜ் டுடே. சிஸ்டர், மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ்.
3: ஷூர் டாக்டர். Thank you so much, doctor.
5: Okay.
2: Thank you, doctor. அத்தை, டாக்டர் இன்னைக்கு டிஸ்சார்ஜ்னு சொல்லிட்டாரு. இப்போதான் நிம்மதியா இருக்குது.
1: அப்பாடா, பெரிய விஷயம் இது. அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும்.
2: மாமா, அத்தை, நேகா நல்லபடியா வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டா போதும். அவளுக்கு பிடிச்சபடி ஓடி ஆடி விளையாடி சாப்பிட்டு பிடிச்சதை செஞ்சுட்டு நிம்மதியா இருப்பா. நம்ம வீட்டு கண்ணம்மாவை கண்ணுக்குள்ள வச்சு பாத்துப்போம். இது சத்தியம் அத்தை?
3: ஆமா ஆமாமா, நம்ம வீட்டு கண்ணம்மா.

0: இனிமே ஒரு பட்டாம்பூச்சியா மாறி அவ இஷ்டத்துக்கு அழகா பறப்பா, நிச்சயம் பறப்பா.
1: கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். இது இப்போ இருக்கிற பல இளம் பெற்றோர்களுக்கும் ஒரு பாடமா இருக்கும். இந்த நேரத்துல கலீல் ஜிப்ரானோட வார்த்தைகள் தான் எனக்கு ஞாபகம் வருது.
2: கரெக்ட், நான் நினைச்ச நீ சொல்லிட்ட. அவர் சொன்னது இதுதான், உங்கள் குழந்தைகள் உங்கள் குழந்தைகள் அல்லர், அவர்கள் உங்கள் மூலமாகவே வந்தவர்களே அன்றி உங்களிலிருந்து வந்தவர்கள் அல்லர். அவர்கள் உங்களுடனே இருந்த போதிலும் உங்கள் உடைமைகள் அல்லர். அவர்களுக்கு நீங்கள் உங்கள் அன்பை கொடுக்கலாமே தவிர
1: உங்கள் எண்ணத்தை அல்ல.
2: ஆமா,
1: ஏனெனில் அவர்களுக்கு என்று வேறு எண்ணங்கள் உள்ளன அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லிருக்காரு. இது புரிஞ்சா வாழ்க்கையே வண்ணமயம் தானே.
3: ஆக எந்த அருமையான விளக்கம்.
4: நேயர்கள் இதுவரை கேட்டது என்னுயிர் கண்ணம்மா நாடகம். எழுதியவர் M.R. குருமூர்த்தி அவர்கள். இதில் நடித்தவர்கள் தீபக்காக எஸ் ஆனந்தன், தீபக்கின் மனைவி வேதாவாக AK அபிராமி, விஸ்வநாதனாக எஸ் சுந்தரராஜன், விஸ்வநாதனின் துணைவியாக கௌசல்யா, டாக்டராக M.A. பிரகாஷ், சத்யா ஜனனியாக M.உமா ஆகியோர். அமைப்பு கலையன்பன், எஸ் அண்ணாமலை பாண்டியன்.

0: வந்தாரு, புல்லா கதர் சட்டை வெட்டியோடு வணங்கினாரு.
1: படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் 100.1 FM கோல்டு. திரைசை கேட்கலாம். கேட்கும்
3: முன் நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேராமிலிட்டரி கே அர்த்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்திராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ யே கீத் சமர்ப்பித் ஹை. ஹமாரே தேஷ் கி பாவனாவோ கே அனுரூப் ஹமாரி பாரத் கி சேனாவோ கே கௌரவ் கா கான் ஓர் ஸ்துதி ஹி யஹ கீத் ஹை. ரக் ரக் மே ஜோஷ் பர் தேனே வாலா யஹ கீத் ஹமாரே ஹர் பாரதிய கோ சமர்ப்பித் கர்த்தா ஹூ. மை ஹூ ஆப்கா கைலாஷ் கேர்.
4: அதம்ய சக்தி ஏவம் ஷௌரிய கி பஹச்சான் ஹை பாரதிய சேனா, ஜல் தல் ககன் கி ரக்ஷா கா வரதான் ஹை பாரதிய சேனா, ஹர சங்கட் கா சமாதான் ஹை பாரதிய சேனா, பாரத் கா கௌரவ் ஹை ஸ்வாபிமான் ஹை பாரதிய சேனா.

குட் ஈவினிங், குட் நைட் சென்னை. யூ ஆர் லிஸ்னிங் டு ஆகாஷ்வாணி சென்னை ரேடியோ ஸ்டேஷன் எஃப்எம் கோல்ட் 100.1. இட்ஸ் வெஸ்டர்ன் மியூசிக். த டைம் இஸ் ஷார்ப் 10:30 ஆன் த கிளாக் டில் 11 PM. யூ வில் பி லிஸ்னிங் டு வெஸ்டர்ன் மியூசிக், சம் entertaining, beautiful, wonderful, awesome tracks which could make you sleep tight. With me, RJ Rekha here till 11 PM today, 10:30 sharp on the clock. Yes, and what I'm going to play for you is, the first track would be from, I want to select the best tracks for you so that you can sleep. I'm going to play Plum in my arms. Here goes the track.

வெல்கம் பேக். டைம் இஸ் 10:48 ஆன் த கிளாக் அண்ட் யூ நோ டுடே இஸ் த 68th பர்த் ஆனிவர்சரி ஆஃப் மைக்கேல் ஜாக்சன். மைக்கேல் ஜாக்சன் வாஸ் போர்ன் ஆன் August 29, 1958 அண்ட் இஸ் லெகசி ஆஸ் த கிங் ஆஃப் பாப் இஸ் செலிப்ரேட்டட் வேர்ல்ட் வைட் பை ஹிஸ் மில்லியன்ஸ் ஆஃப் ஃபேன்ஸ். Michael Jackson transformed global pop culture through his exceptional talent as a singer, songwriter and dancer. Starting his career as a child prodigy in the Jackson 5, he later launched a legendary solo career. Albums like Thriller, Off the Wall and Bad broke classical barriers in the music industry and set new standards for music videos and stage performances. And we are going to hear the king of pop track, Elizabeth, I Love You by Michael Jackson. And all the ladies and girls who are having the name Elizabeth, they should be proud because we have a track by king of pop, Elizabeth, I Love You. Here goes the track. Listen to the king of pop's Elizabeth, I Love You.

0: ஹே சீதா, ரெடி ஆயிட்டியா? கடைக்கு போவோமா?
1: நான் ரெடி, கிளம்புவோமா?
0: இரு இரு, நீ பாட்டுக்கு வர. பை இல்ல, பேகும் எதுவும் எடுத்துக்கல.
1: அதெல்லாம் கடையில ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் கொடுப்பாங்க, அதுல போட்டுக்கலாம். வா, போகலாம்.
0: உன் போனை எடுத்துக்கிட்டியா சீதா?
1: எடுத்துக்கிட்டே சந்தியா.
0: 100 to 150 grams எடை இருக்கிற போன மறக்காம எடுத்துக்கிட்ட. ஆனா 10 to 20 grams இருக்கிற ஒரு கிளாத் பேக் பைய எதுவுமே எடுத்துக்க வேணாம்னு சொல்ற?
1: இப்ப என்னதான் சொல்ற சந்தியா?
0: எப்படி கடைகளுக்கு கிளம்புறப்போ மறக்காம உன் போனை எடுத்துக்கிறியோ, அது மாதிரி ஒரு கிளாத் பேகோ இல்ல துணிப்பையோ எடுத்து வச்சுக்கிறது வழக்கமா மாத்திக்கோ சீதா. நம்ம பொறுப்பில்லாத தனத்தினாலும் சோம்பேறித்தனத்தினாலையும் தான் பிளாஸ்டிக் வேஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கு. இதனால நம்ம சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது. இதோட மட்டும் இல்லாம இப்போ நிறைய கடைகள்ல துணிப்பைய நம்மளையே எடுத்துட்டு வர சொல்றாங்க.
1: நீ சொல்றதும் சரிதான்.
0: நாம இருக்கிற சுற்றுச்சூழலை நல்லா வச்சுக்க வேண்டியது நம்ம கடமை தானே சீதா. பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
2: இன்னைக்கு செம்ம வேலை. ஷோல்டர், நெக்கு, கையினு பார்ட்டு பார்ட்டா வலிக்குது.
3: இவ்வளவு ஒர்க் பண்ணியே 2020 பிரேக் எடுத்தியா?
2: அது என்ன 2020 பிரேக்?
3: 20 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 20 seconds வந்து நம்ம பிரேக் எடுக்கணும். அந்த டைம்ல எழுந்திரிச்சு நிக்கிறது இல்ல லைட்டா கழுத்து கைய அசைக்கிறது இந்த மாதிரி பண்ணணும்னு சொல்றாங்க. இதுதான் எல்லா டாக்டர்ஸும் அட்வைஸ் பண்றாங்க. சோ எவ்வளவு நேரம் வேணும்னாலும் ஒர்க் பண்ணுங்க, ஆனா 2020 பிரேக் எடுத்துட்டு ஒர்க் பண்ணுங்க. நம்ம ஆரோக்கியம் நம்ம கையில.
4: திரைக்கணத்தின் நிறைவாக மகுடி திரைப்படத்திற்காக SP பாலசுப்ரமணியம், S ஜானகி பாடிய பாடல்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்ட்.
1: நேர்கள் இனி கேட்கலாம் இரவின் மடியில். இதில் சதி லீலாவதி திருமூர்த்தி ஒரு ஊரிலே ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து பாடல்கள் ஒலிக்கிறது. முதலில் சதி லீலாவதி திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: என்ன பாட்டு பாடுவானோ?
1: தஞ்சாவூர் தண்ணி கிட்ட ஆத்தங்கரையில பாகவதர் எல்லாம் பாடுவாங்கல்ல, அந்த பாட்டு பாடுங்க மாமா.
0: தண்ணி கிட்ட பாகவதர் திருவையாத்த சொல்றியா நீ? கேட்டுது பா.

நேயர்கள் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை சதிலீலாவதி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: என்னடி சிரிப்பு? இத பாரு, முத முத தொழிலுக்கு போறான், என்கிட்ட பம்பு பண்ணாத.
1: இந்த மதுரக்கார மச்சானுக்கு மஸ்து ரொம்ப ஜாஸ்தி.

நேர்கள் 100.1 எஃப்எம் கோல்டு வழங்கிக் கொண்டிருக்கும் இரவின் மடியில் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை திருமூர்த்தி திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி ஒரு ஊரில் ஒரு ராஜ்குமாரி திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நேர்கள் இனி கேட்கலாம் நினைவில் நின்றவை. இதில் பணக்கார குடும்பம், சர்வ சுந்தரம், காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து பாடல்கள். முதலில் பணக்கார குடும்பம் திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

0: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் சென்னை எஃப்எம் கோல்டு 100.1.
1: நேர்கள் நினைவில் நின்றவை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதுவரை சர்வர் சுந்தரம் திரைப்படத்திலிருந்து பாடல்களை கேட்டீர்கள். இனி காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து சில பாடல்கள்.

மாடி மேல மாடி கட்டி கோடி கோடி சேர்த்து விட்ட சீமானே. ஹலோ ஹலோ கமான் கமான் சீமானே.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: நாம் இப்போது கேட்டு மகிழலாம் எஃப்எம் கோல்டின் நெஞ்சம் மறப்பதில்லை. அவள் ஒரு தொடர்கதை திரைப்படத்திலிருந்து பாடல்களை இப்பொழுது கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், சாய்பாபா சதன் ஆகியோர் குரல்களில் ஒலிக்க வருகிறது

நான் ஒரு விகட கவி, இன்று நான் ஒரு கதை சொல்வேன். ஓங்கிய பெரும் காடு, அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

இதுவரை அவளொரு தொடர்கதை திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய பாடலை கேட்டோம். கண்ணதாசனின் வரிகளில் எம்எஸ் விஸ்வநாத்

தன் இசையில் அவள் ஒரு தொடர்கதை திரைப்பட பாடல்களை கேட்டோம். அடுத்ததாக ஒழிக்க வருவது இப்படியும் ஒரு பெண் திரைப்படத்திற்காக பாடல்களை கேட்கலாம். எஸ்பி பாலசுப்ரமணியம், பி வசந்தா ஆகியோர்களின் குரல்களில் ஒழிக்கிறது

0: அடுத்ததாக ஒளிக்க வருவது இப்படியும் ஒரு பெண் திரைப்படத்திற்காக மனோரமா பி பானுமதி பாடிய பாடல்.
1: அகப்பட்ட வரையில்

அடுத்ததாக ஒழிக்க வருவது சிரித்து வாழ வேண்டும் திரைப்படத்திற்காக பாடல்களை. டி எம் சவுந்தரராஜன் குரலில்

ஒழித்த பாடலை பாடியவர்கள் டி எம் சவுந்தரராஜன், வாணி ஜெயராம். அடுத்ததாக ஒழிக்கவிருக்கும் பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன், பி சுஷிலா ஆகியோர்.

0: National Cricket Stadium. The match is scheduled to start at 8:30 PM IST. Harmanpreet Kaur will lead India. And that is the end of this news bulletin.
1: நேரம் 3:10. ஆகாஷ்வாணி சென்னை 100.1 MHz FM கோல்டு அலைவரிசை. நாம் இப்பொழுது கேட்கலாம் இனிய ராகம். ஷோபா குட்டு அவர்களின் தும்புரி இசை கேட்கலாம்.

இனிய ராகம் கேட்டோம். ஷோபா குத்ரு அவர்களின் தும்புரி இசையும் பிரபாகர் தாக்டே அவர்களின் வயலின் இசையும் கேட்டோம்.

அடுத்ததாக ஷோபிலு சௌத்ஸ்வரா தியாகராஜர் கீர்த்தனை ஜெகமோகினி ராகம் ரூபக தாளம்.

பொங்கும் மங்களத்தில் நிறைவாக நின்னே நம்மேது நையா. மைசூர் வாசுதேவாச்சார் கீர்த்தனை. ராகம் சிம்மேந்திர மத்தியமம், தாளம் ரூபகம்.

இதுவரை பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் சுண்ணம்புக்குளம் ஜி பத்மநாபன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்டோம். சின்ன ராஜகுப்பம் ஆர் எஸ் மகாலிங்கம் அவர்களின் தவில்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 100.1 MHz ஆகாஷ்வாணி சென்னை எஃப்எம் கோல்டு.
1: காற்றலையில் கானங்களுடன் ஒளி உலா வர இருக்கிறது எஃப்எம் கோல்டின் புலரும் பொழுது. முதலாவதாக ஸ்ரீ ராகவேந்திரா திரைப்படத்திற்காக

புலரும் பொழுது நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம். வழங்குவது 100.1 MHz FM கோல்ட் அலைவரிசை. அடுத்ததாக கேட்கவிருக்கும் பாடல் சிந்து பைரவி திரைப்படத்திற்காக KJ ஏசுதாஸ் பாடிய பாடல்.

மாரி சரி சமசபசனி மகாகணபதிம் நிச்சாரி ஜ ஜ ஜ நிஜ நிஜ ஜ நிஜ நிஜ நிஜ ஜ ஜ நி